5:36 தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருவனந்தபுரம் சகோதரிகள் குரலில் லலிதா நவரத்தின மாலை கேட்கலாம்.

தேவியராகும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கனவிலும் வருவாள் நினைவிலும் வருவாள் எனும் பாடலை கேட்கலாம். கே. வீரமணி அவர்கள் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபாத மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 நாள் ஞாயிற்றுக்கிழமை. சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 அலை வரிசையில் நிகழ்ச்சிகளை இனி தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குறளமுதம்.

0: இன்றியமையா சிறப்பை உடைய செயல்களாக இருந்தாலும் ஒருவன் தன் பெருமை குறைய வரும் இழிந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். குறள் எண் 961 அதிகாரம் மானம்.
1: இன்றியமையா சிறப்பினாயினும் குன்றவருபவிடல்.
0: இன்றியமையா சிறப்பை உடைய செயல்களாக இருந்தாலும் ஒருவன் தன் பெருமை குறைய வரும் இழிந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். குறள் எண் 961 அதிகாரம் மானம்.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றத்தை விரும்பாத சக்திகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.

இன்றைய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் மறுபதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல் மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சலால் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்தவுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

புலர்ந்த இக்காலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் வழங்கிட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அலைவரிசையில் நீங்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். ஒவ்வொரு செயல் துவங்கும் பொழுதும் ஒரு இறைவனை வணங்கி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச இறைவனை வணங்கி தொழுது அவரின் பெயரை சொல்லி தான் நம்ம வந்து துவங்குவோம் இல்லையா? அது போன்ற தான் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்லா அமைய உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கி நீங்கள் ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாளாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து உங்களுடைய உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் அக்கறை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை நோக்கி நம்ம போகலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் அகவல் பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது, கேட்கலாம். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6 மணி 11 நிமிடம் ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். இதுக்கு முன்னாடி பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஹரி ஹரி ஓம் அப்படின்ற ஒரு பாடல் கேட்டோம், வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து உங்களுக்காக வருகிறது. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

6:23 ஆகிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அம்மன் பாடல்கள் தொகுப்பில் பி லீலா அவர்களுடைய குரலில் ஒரு பாடல் கேட்டு முடித்து வந்தோம். அடுத்து அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ராஜேஸ்வரியே அப்படின்ற ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம், சோபனா அவர்களின் குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:32 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கேட்ட பாடல் தங்கமயம் பாடல். முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோட குரலில் கேட்டு முடித்தாச்சு. வாழ்க்கையில் இக்கட்டான நிலைகள் எவ்வளவோ வரலாம், மனம் தளராமல் நம்மளுடைய அந்த எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுடைய அந்த சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற போது மனம் தளராமல் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். வெற்றியும் தோல்வியையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வேலையா வடிவேலையா பாடல் முருகன் எனும் அப்படின்ற பாடல் நம்ம கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:42 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் கண்ணனை காண்பதை போ அப்படின்ற ஒரு பாடல் கேட்டோம், சுதா ரகுநாதன் அவர்களோட குரலில். அடுத்து நித்யஸ்ரீ அவர்களுடைய குரலில் வராக நரசிம்மர் பாடல் கேட்கலாம். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:48 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பல பக்திமயமான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இயேசு பாடல்கள் தொகுப்பிலிருந்து இயேசு ராஜாவின் அப்படின்ற ஒரு பாடல் கேட்க போகிறோம், ஹேமா ஜான் அவர்களுடைய குரலில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:51 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இஸ்லாமிய பாடல்கள் தொகுப்பிலிருந்து அல்லாஹ் என்பதும் அப்படின்ற பாடல், காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய குரலில். மீண்டும் உங்களை 7 மணிக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். கேட்டிணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இனி கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பாலசுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இப்போதெல்லாம் புவி வெப்பமயமாதல், பருவமழை தவறுதல், சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறத பார்க்குறோம், கேட்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று தான், மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்டணும் என்பது. இதில் மற்ற உயிர்களை பற்றி அவன் எதுவும் நினைக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வீட்டில் டியூப்லைட்டு குண்டு பல்பு இருக்கும், மின்விசிறி இருக்கும், அவ்வளவுதான்.

0: வேற எந்த மின்சாதன பொருட்களும் இருக்காது. ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்றவை முதலில் ஆடம்பர பொருளா அறிமுகமாகி இப்போ அத்தியாவசிய பொருளா மாறியிருக்கு. அதிலும் இப்போ அறைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் ஹால் போன்ற முகப்பு அறைகள்ல கூட இந்த குளிர்சாதன கருவிகளை பொருத்தி வச்சிருக்காங்க, பயன்படுத்துறாங்க.
1: பாலசுப்ரமணியம் சார்,
0: உங்க அறையில நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய நிலையில இருந்தாலும் கூட ஒரே ஒரு மின்விசிறி தான் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி மின் சாதனங்களுக்கெல்லாம் மின்சாரம் தான் அடிப்படை. உலகில் 40% மின் தேவை நிலக்கரியை எரிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. நிலக்கரியை எரிக்கும் போது கரியமில வாயு வெளியேறும். இப்படி செயற்கையான கரியமில வாயு வெளியேற்றம் சுமார் 37% எரிசக்தி துறையால் ஏற்படுது. இவ்வளவு அபரிமிதமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் பூமியின் வெப்பத்தை அதிகரிப்பதோடு அதில் வாழும் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதற்கான துரித நடவடிக்கையை உலக நாடுகள்லாம் சேர்ந்து எடுக்கலன்னா இன்னும் ஒரு 70-75 ஆண்டுகள்ல பனிப்பிரதேசங்கள்லாம் உருகிவிடும். இது போன்ற பருவநிலை மாற்றத்தால் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களினால் மக்களுக்கு நிறைய சிரமங்கள், பொருளாதார பாதிப்பு உண்டாகும். பருவநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணம் கார்பன் வெளியீடு அளவு அதிகரிப்பதே ஆகும். இதை குறைப்பதற்கு அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும், கார்பன் உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீட்டை குறைக்கணும். இத அனைத்து மக்களும் நாடுகளும் ஒருங்கிணைந்து செய்யணும். வளர்ச்சி மாற்றம் என்பதெல்லாம் தொடர் பணியா நடைபெற்று கொண்டே இருக்கும். உலகின் மிகப்பெரிய கார்பன் உறிஞ்சும் இயந்திரத்தை அயர்லாந்துல இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்களாம்.
1: பாலசுப்ரமணியம் சார்,
0: இதன் விலை குறைவுதான், 110 கோடி ரூபாய். இந்த இயந்திரம் ஓராண்டுக்கு 4000 டன் அளவிலான கார்பனை உறிஞ்சுமா. இது 720 கார்கள் ஓராண்டுக்கு வெளியிடும் கார்பன் அளவுக்கு சமம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன கணக்கோ வழக்கோ சார். அதுவும் இல்லாம எத்தனை 110 கோடி ரூபாய் செலவு செய்து எத்தனை கார்பன் உறிஞ்சும் இயந்திரங்களை எங்கு நிறுவுவது? இதெல்லாம் காத சுத்தி கையால மூக்க தொடர வேலைகள்.
1: நேரா கையை எடுத்து மூக்கல வைக்க வேண்டியது தானே.
0: அதாவது பசுமை பரப்பு அதிகரிச்சோம்னா ஏன் ஏசி மிஷின், ஏன் இவ்வளவு மின்சார பயன்பாடெல்லாம்? அதோடவா இப்போ நம்ம நாட்டில் நிறைய சூரிய ஒளி கிடைக்குது. அவ்வளவு சூரிய ஒளியையும் ஈர்த்து அதிலிருந்து மின்சாரம் தயாரித்து பயன்படுத்த முன்வரணும். இதற்கு அரசாங்கமும் நிறைய ஊக்கம் அளிக்குது. நாம என்ன பண்றோம் சார், கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறோம். அதனால உங்களை போன்ற பெரிய கம்பெனிக்காரர்கள் ரெண்டு வேலை செய்யணும் சார். ஒன்னு, நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். ரெண்டாவது, சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்புல ஈடுபடணும்.
1: நீங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை போன்ற மற்ற நிறுவனங்களும் இதுல கவனம் செலுத்தணும்.
0: சரிதானுங்களா சார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: 7:01 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ அர்ஜே சஞ்சய். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான க்வெஸ்சனோட உங்க எல்லாரையுமே நான் சந்திக்க வந்திருக்கேன். என்ன க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன் சஞ்சய் அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே கேக்குது. உங்களுக்காக க்வெஸ்சனை ஃபேஸ்புக்ல பதிவு பண்ணியாச்சு. எஸ், 2026 ஆண்டிற்கான சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா உடனே ஃபோன் எடுங்க. உடனே இல்லை சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடல் நுணுக்கு போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எஸ், விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் ரெண்டு பேரோட குரலில் சங்கர் அஷன் லாயோடைய மியூசிக்கில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்க ஒரு அழகான சாங். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாசிக்கலான சாங்கை கேட்க போகிறோம். ரெடியா இருங்க, ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம தூளு.
1: அபிநய ராஜா கோகுல பாலா போட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

7:09 ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஒரு கிளாசிக்கல் சாங்கோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சண்டே, ஐயா ஜாலி. இன்னைக்கு நான் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை, வீட்டில் சும்மா ஜம்னு சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இனிய குட் மார்னிங் சொல்லிக்கொள்வது. நான் உங்கள் நண்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை நான் லான்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா. அந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தான் கொஷின். நிறைய பேர் வந்து தங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா. ஓகே, யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்குது. ஓகே, ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு காஃபி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வானவில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து ராமானுஜம் ராமா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, காலை வணக்கம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஆண்டிமடம் கார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வோட கருப்பொருள் என்ன அப்படின்றத வந்துட்டு அவர் ஒரு ஆன்சர் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. 10 வருடம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அது எதுக்கு அப்படின்றத அவர் சொன்னோம். ஒருவேளை இது ஆன்சரா இல்லையா அப்படின்றத நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நான் சொல்ல போகிறேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு என்னென்னவோ சில சென்டென்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ராமானுஜம் ராமா வந்துட்டு இது வந்து நான் சொல்கிறேன், இந்த சென்டென்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நவீன சமுதாயத்தின் விளையாட்டிற்கான சவால்களும் வாய்ப்புகளும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. பாலா ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இனிய காலை வணக்கம்னு எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்கிறாரு. 10 வருடம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இது சரியான பதில் தானா இல்லையான்றது நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் நம்ம சொல்லுவோம். செய்யா சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஞாயிறு காலை வணக்கம் அப்படின்னு

இது சொல்லிட்டு செங்கல்பட்டு ரமணி வில்வம் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பெரிய கிஃபியை நமக்கு கொடுத்துருக்காங்க. பதில் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடம் 10 கிமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிமினா கிலோமீட்டரா? கிமி அப்படின்றத நம்ம ஊரில் கிலோமீட்டரை சுருக்கமாக எழுதுவாங்க, அந்த மாதிரி அவங்களும் சுருக்கமாக சுருக்கி எழுதியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வருடம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புரசைவாக்கம் ரீஜா மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூளை ரீஜா மனோகர்னு எழுதியிருக்காங்க. இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜே சஞ்சய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பூத்தூவி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பூத்தூவுற வீடியோவாக பார்த்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அடுத்து சின்னராஜி அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலை வணக்கம் சொல்லிட்டு காஃபியை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. காஃபி ஓகே, பதில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கீர்த்தன் பூரி கோஸ்வாமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சந்திரசேகர் சேகர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டிற்கான சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினத்தின் சிறப்பு உலகவய கருப்பொருள் உலகளாவிய கருப்பொருள் 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர்கள் என்பதாகும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி ஃப்ரம் புதுச்சேரி. பிரபல தமிழ்ச்செல்வன் 10 வருடம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கரெக்ட் ஆன்சர் வில் பி ஹீராமணி வர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீராமணி வர்மா ஃப்ரம் சட்டீஸ்கர் அவங்க வந்துட்டு இதை சொல்லியிருக்காரு. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவர் வந்துட்டு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஆண்டிற்கான சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினத்தின் சிறப்பு உலகளாவிய கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நரேஷ்குமார் வைஷு, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரிய வணக்கத்தை போட்டு பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து பதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுதான் பதிலாக இருக்குன்றது தான் அவருடைய கருத்தாக இருக்குது. 10 வருடங்கள் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து முத்து டன் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வருடம் 10 கிலோமீட்டர் சொல்லிட்டு சூரியனை வந்து அப்படியே அழகாக நமக்கு கிஃபியாக எமோஜியாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்து நரேஷ்குமார் வைஷு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பதில் சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. அவர் வந்து இது பதிலாக சரியான பதில் தானா அப்படின்றத வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் சொல்லுவேன். நிறைய பேர் பூத்தூவி புத்தம்புது காலைக்கு வணக்கம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ பூக்கள் ரிலேட்டடாகவே ஒரு சாங் நான் போடலான்னு இருக்கேன். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலேருந்து சித்ரா மற்றும் ஏஆர் ரஹ்மானுடைய குரல்களில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வைரமுத்துவோடைய வரிகளில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம தூள்.

7:20 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் ஜே சஞ்சய். வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில் க்வெஸ்சன் பதிவு பண்ணியாச்சு. அதாவது பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினம் வந்து கடைபிடிக்கப்படுது இல்லையா, இன்னைக்கு அந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது, செப்டம்பர் 20 அன்னைக்கு. அந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன, அதுவும் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்றத நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய விதமாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாராட்டுகள் சொல்லிட்டு, யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இனிய நாள், சிறப்பு வணக்கம், நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான டேட்டை போட்டுட்டு, தீம் இஸ் 10 இயர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பூபாலன் அவரும் வந்துட்டு தன்னோட பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நரேஷ்குமார் வைஷு காஃபியை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் காஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வணக்கம் சிம்பிள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பதில் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடங்கள் 10 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, 10 வருடம் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து குணாலன் அண்ணாமலை இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, 10 வருடங்கள் 10 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கிலீஷ்லேயும் வேறு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து

வேற யார் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. சரவணன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி மடத்திலிருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அடுத்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள், அன்பு சகோதரி சஞ்சய்க்கு, ஆக்சுவலாக நான் சகோதரன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நலமா சகோதரரே இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதில் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நாசர் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தம்ஸ்அப் சிம்பிளாக வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அடுத்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள், 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சரியான பதில் தானா இல்லையா அப்படின்றத நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். எஸ், உங்களுக்காக மறுபடியும் அந்த கொஷினை சொல்கிறேன். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடைய கொஷின் என்னென்னா, 2026 ஆண்டிற்கான சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தான் கொஷினாக பதிவு பண்ணியிருக்கேன். பதில் சொன்னோம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்கிற இந்த கொஷின் கீழே உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். 7:23 ஆகிட்டுருக்கு. அடுத்து எந்த திரைப்படத்திலேருந்து சாங் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான சாங் வரப்போகுது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆசையான சாங்காக இருக்கும்னு சொல்லலாம். எஸ், ஜெயதேவ் ஜானகி ஐயர் ரெண்டு பேருடைய குரலில் மரகதமணி அவர்களுடைய இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லே.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இது கதை இல்ல, நிஜம்.
2: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
3: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
4: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.
5: ஏய் சூப்பர்.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்.
3: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதா நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு.

0: வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3 லிருந்து 6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடை குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: முகத்தில் பருவா சைபா
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:35 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் ஜெய் சஞ்சய். வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில் க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது, எல்லாம் வருது. நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. எஸ் அந்த மாதிரி தான். இந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தான் நான் க்வெஸ்சனாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ஒரு சென்டென்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை இதுக்கு வேறு ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு சென்டென்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து ஒரு பெரிய பூங்கொத்தா நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்து கொழுமங்கொண்டான் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலை வணக்கம்னு பெரிய கை கூப்பி வணக்கத்தை சொல்லிட்டு உலகளாவிய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடை 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர் 10 இயர்ஸ் அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஆன்சரை சொல்லியிருக்கிறாரு. இது ஆன்சரா இல்லையா, சரியான ஆன்சர் தானா, இதுதான் ஆன்சர்னு நிறைய பேர் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரியே வந்து சொல்கிறாங்க. ஆனால் வேறு ஆன்சர்ஸும் இருக்குது, இது இப்படி தான் வரும் அப்படின்னு நிறைய பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, பரவாயில்ல, விளையாட்டுகள் பற்றி இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விளையாட்டு அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து இந்த செல்ஃபோன் யுகத்தில் இருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு விதவிதமான ஆன்லைன் கேம்ஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபிசிக்கலாக ஒரு கேம் விளையாடும் பொழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து வலுப்பெறும், மனம் வந்துட்டு ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கி பயணம் பண்ணும். ஓகே, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கிரிக்கெட் எடுத்துப்போமே, ஒரு பாலர் அதாவது பந்து வீச வராரு அப்படின்னு

ஒரு பேட்டர் வந்துட்டு கரெக்டா அந்த பந்தை பார்த்துக்கினே இருக்கணும், கரெக்டா வந்து பிச்சாகி வரும்போது தூக்கி அடிக்கணும் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, அந்த கவனம். அதே மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கு அந்த இறகு பந்து, அந்த இறகு வந்து தரையை தொடறதுக்குள்ள எப்படியாவது நம்ம அடிச்சு எதிரி பக்கம் நம்ம வந்து தள்ளி விட்டுறணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கும். இந்த மாதிரி அனல் பறக்கிற விளையாட்டுகள் பார்க்கறது மட்டும் இல்லை, விளையாடும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. விஎஸ்ஆர் ஜீவா அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எல் சதீஷ் எம் ரூபன் எம் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்குறாங்க போல இருக்கு. அதுதான் லிஸ்ட்டை இப்படி கொடுத்துருக்கிறாரு. ஆன்சர் 10 இயர்ஸ் to 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. என்ன 10 இயர்ஸு 10 கிலோமீட்டர்ஸு ஒரே மாதிரி தானே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் நடுவில் 2 போட்டிருக்கிறாரு, நிறைய பேர் அண்டு போட்டிருக்காங்க. ஸோ எது சரியான பதில் அதை நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் பார்க்க போகிறோம். கிரிதர் பெருங்களத்தூர்லேருந்து ஸ்மாஷிங் பேரியர்ஸ் யுனைட்டிங் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புது விதமான சென்டென்ஸை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அதாவது எல்லைகளை தகர்த்தெறிவோம் தேசங்களை ஒன்றிணைப்போம் அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம். அசோக் லைவ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேலப்பஞ்சாவடியிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் வந்துட்டு வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியான ஞாயிறு காலை வேளையில் ஒவ்வொன்றும் இதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் சகோதரருக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வழங்கும் சகோதரருக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு பத்மா சௌந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூளை ரீஜா மனோகரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் தற்கொலைகள் குறித்து தகவல்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது விழிப்புணர்வுன்றது நம்ம லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும். இந்த மாதிரியான செயல்களை வந்துட்டு நம்ம செய்கிறத தவிர்த்துட்டு வாழ்க்கையை நோக்கி தொடர்ந்து முன்னேறிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நம்மக்கிட்ட தான் வந்து சேரும். சோமசுந்தர பிரபு அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர் அப்படின்றத பதிலாக பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இது சரியான பதில் தானா, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் தான் நான் சொல்லுவேன். அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு 10 வருடம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரம் ராகேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர்ஸ் ஓகே 10 இயர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை ஆன்சர் 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சரியான பதில் இதுதானா அப்படின்றத நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் தானே சொல்ல முடியும். நிறைய பேர் வந்துட்டு ஒரே மாதிரியான பதில்கள் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை ஒன்றிணைப்போம் இளைஞர்களை ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எல்லைகளை தகர்த்து தேசங்களை ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஆன்சர் நிறைய பேர் வந்து எவ்வளோ முயற்சி எடுத்து நம்மக்கிட்ட வந்து ஆன்சர் கொடுக்குறாங்கன்றத இந்த நேரத்தில் நம்ம நோட் பண்ணணும். 7:40 ஆகிட்டுருக்கு. அடுத்து இரவின் நிழல்கள், இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. யாரோட சேர்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோடையும் சேர்ந்து பாடல, ஆனால் வந்துட்டு அவங்க தனியாக பாடினாலும் சூப்பராக பாடியிருப்பாங்க. மதன் கார்கியோடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம தூள்ளு.

7:44 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் யார் யார் என்னென்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி, வினோபா நகர், சித்ரா நாகராஜ், யுவராஜ் வான்மதி, முத்துராணி காளீஸ்வரி இவங்களோட சேர்ந்து பி நாகராஜ் அவர்கள் வந்துட்டு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருடம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருநின்றவூர் ஜெயராம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடங்கள் 10 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து மேலப்பேடு தயானன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருடம் 10 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருள்னு சொல்லிட்டு பிராக்கெட் குள்ள கரெக்டாக போட்டிருக்கிறாரு. இது சரியான பதில் தானா இல்லையான்றது நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வரும்பொழுது நான் சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே இருக்கிறோம். சரி, ஓகே. சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து விளையாட்டு திறன் இருக்கும் இல்லையா, அந்த திறமையை ஊக்குவிச்சு அவங்கள வந்து பெரிய இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து உதவியாக இருக்கணும். அந்த விழிப்புணர்வை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு இருக்குது, ஓகே, பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திறமையுள்ள மாணவர்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்கள வந்து பல போட்டிகளில் கலந்துக்க வச்சு நிறைய பதக்கங்களை குவித்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய விளையாட்டு வீரராக கொண்டு வர கடமையும் பல்கலைக்கழகங்களுக்கு இருக்குது. கல்வி மட்டும் போதிக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துடைய வேலை இல்லை. அந்த மாணவனுடைய அல்லது அந்த மாணவியுடைய திறமை என்னவோ அதையும் கண்டறிந்து அதை கூர்மையாக்கி பட்டத்தீட்டி ரெடியாக வச்சோன்னா எந்த நேரத்தில் சரியான இடத்துல வரும்பொழுது அதை நம்மளால் காட்ட முடியும். அந்த திறமையை காட்டி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரையும் நம்மளால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த ஒவ்வொரு செயலால், ஒவ்வொரு நல்ல செயலால் நாளைய தலைமுறை நம்மளை பார்த்து வந்து அண்ணாந்து பார்த்து ஓகே இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கொண்டே சொல்லலாம். இப்படி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தம்புது காலையான இன்ஸ்பிரேஷனுக்காகவே ஒரு புத்தம்புது காலை பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. மேகா திரைப்படத்திலிருந்து அனிதாவோட குரலில் இளையராஜாவோட இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூல்லு.

7:51 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில் உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் சஞ்சய். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கோம். ஓகே, ஆன்சர் என்ன, ஆன்சர் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னு எல்லாருமே ஆவலா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 69 கமெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட

வந்திருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஆன்சர்ஸ் இதுதான் அப்படின்னு வந்து ஒருமித்த கருத்தோட வந்து நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர்கள் என்பதுதான் சரியான பதில். 2026 ஆம் ஆண்டில் வந்து இந்த தினம் முதன் முதல கடைபிடிக்கப்பட்டது. அதோடைய 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வந்து நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10 வருஷம், அதாவது இன்னைக்கு 2026ஆம் வருஷத்தில் இருக்கோம், செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐநாவில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத கொண்டாடணுன்றதுக்காகவே யுனெஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் வந்து இந்த தினத்தை வந்து அறிவித்தாங்க. இந்த தினத்தை இந்த நாளில் தான் கடைபிடிக்கணும் அப்படின்றத தீர்மானமாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கொண்டாட்டம் மூலமாக என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் வந்து ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த பல்கலைக்கழகத்து மாணவர்கள் அங்கே போய் விளையாடலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து விளையாடலாம். அதன் மூலமாக விளையாட்டு, உடல்நல ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாமே வந்து வளர்ந்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்லீட்டாக, நல்ல ஒரு மனிதனாக வந்து சமுதாயத்துக்கு ஒப்படைக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பல்கலைக்கழகங்களும் சரி பள்ளிக்கூடங்களும் சரி, கல்வி மட்டும் இல்லாமல் மாணவன் மாணவியுடைய திறமைகள் என்னவோ அதை வந்து நல்லா கூர்த்திட்டி அவங்களை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து விடும்பொழுது அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. மக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு ஆதர்ச நாயகனாவோ ஆதர்ச நாயகியாவோ பார்த்து வருங்காலத்தில் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து துளிர்த்து விடுறது. 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமோ இல்லை ஓட்டமாகவோ போய் இதை வந்து நம்ம பதிவு செஞ்சு, நானும் ஓடியிருக்கேன், 10 ஆண்டுகள் நான் வந்துட்டு கடந்ததை கொண்டாடுற விதமாக நானும் 10 கிலோமீட்டர் ஓடியிருக்கேன் இல்லை நடந்திருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து ஆக்டிவிட்டி மூலமாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பதிவு பண்ணலாம். அதுதான் வந்து 10 ஆண்டுகள் 10 கிலோமீட்டர் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை, இந்த ஒரு கருப்பொருளை வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ், சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுகள் தினம் அதனுடைய கருப்பொருளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 7:54 ஆயிட்டிருக்கு. கருப்பொருள் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து பெரும்பாலானவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எஸ் டிராகன் திரைப்படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சே இவங்க ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் லியோன் ஜேம்ஸ் அவர்களோட இசையில் உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. நடந்து போகிறோன்னா துணை வேணும் இல்லையா? எஸ் அந்த சாங் தான் வருது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம தூள்.

0: ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy. Shana-na-na-na, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணி

பேனர்களுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:33 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் அடைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் ஹவர் ரெயின்போ. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். ரஷ் ஹவர் ரெயின்போ நிகழ்ச்சியில வந்துட்டு சூப்பரான சாங்ஸ் அடுத்தடுத்து பிளே பண்ண போறேன். உங்களுடைய இந்த சண்டே மூட என்ஜாய்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்காகவே நிறைய சாங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறேன் சொல்லலாம். பாட்டில் ஸ்பீடு இருக்கலாம், ஆனால் ரோட்டில் ஸ்பீடு இருக்கக்கூடாது. எப்போவுமே சாலை விதிகளை வந்து ப்ராப்பராக கடைபிடிக்கணும். ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா சேஃபாக போங்க, ஸ்பீட் லிமிட்குள்ளே போங்க. காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க. பைக்கில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. பஸ்ஸில் போகிறீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஃபுட் போர்டு அடிக்காதீங்க. ட்ரெயினில் போனாலும் டிக்கெட்டில் எடுத்து ஃபுட் போர்டு அடிக்காமல் போங்க. சீட்டில் அழகாக உட்காந்துக்கின்னு ஜாலியாக காதில் ஹெட்செட் போட்டுக்கின்னு, இல்லைனா ஆப்பில் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வைபா இருக்கிறதுக்காகவே ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது, அனிருத் ரவிச்சந்திரோட இசையில உங்களுக்காக. சே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூலே.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

இருந்து சிக்கு புக்கு சிக்கு அப்படின்ற ஒரு சாங் தான் நம்ம கேட்டு முடிச்சு வந்தோம். ரொம்ப ஹாப்பியான அந்த குழந்தை எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஹை ஜாலி, நம்ம வந்துட்டு லீவ் என்ஜாய் பண்ண போறோம், சூப்பரா சாப்பிட போறோம், கேம்ஸ் விளையாட போறோம் அப்படின்னு சொன்ன. ஆனா வீட்டில் வந்து ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடியிருக்கிறாங்க மேக்னா சுரேஷ் அவர்கள். அப்புறம் சுரேஷ் ஜி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாரு இந்த வரிகளுக்கு. அண்ட் அருண்ராஜ் வந்து இதுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க. எறும்பு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம கேட்டாச்சு. அடுத்து வாழ்க்கையில் வந்து நிறைய சர்க்கிள்கள் வரலாம், வாழ்க்கையில் நிறைய சர்க்கிள்கள் வரலாம், ஆனால் அந்த சர்க்கிள்களையும் மீறி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எல்லாருக்காகவுமே இந்த சண்டே ஸ்பெஷலில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் குரல் மற்றும் அவரோட இசையில் யுகபாரதியோட வரிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூலே.

எல்லாம் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியுடைய அடுத்த சாங் உங்களுக்காக விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி ரெண்டு பேரோட குரலில், அருண் பாரதியுடைய வரிகளில், டி இமானவர்களுடைய இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: ஸ்ரீ ஸ்ரீராம் குரல்ல கருமத்தூர் மணிமாறன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில கஜபோக கண்ணால சாங் கேட்டு முடித்து வந்த நேரம் 8:25. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் ஏன் கூட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சூப்பரான சாங்ஸை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் சிங்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துக்கிட்டே இருக்குது. சுசித்ராவுடைய குரலில் திப்போடு சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. நா முத்துக்குமாரோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம தூளே.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: எட்டு மணி 31 நிமிடம் ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் அவர் ரெயின்போ. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். என் இதயம் இதுவரை துடித்ததில்லைன்னு சொல்லிட்டு நல்லா துடிச்சுக்கிட்டு இருந்த இதயத்தை இன்னும் ஃபாஸ்ட்டாக துடிக்க வைக்க போகிறோம். எஸ், இன்னும் சொல்ல போனால் சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக வரிசையாக காத்துக்கிட்டே இருக்குது. மண் மத நம்பு திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத்துடைய குரல் மற்றும் அவருடைய இசையில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் இஸ் ஆன் த வே. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம தூளே.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

8:43 ஆக போற வேளையில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் அவர் ரெயின்போ. வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன், சுஜித் சுரேஷன் ரெண்டு பேர் பாடின பாட்டு தான் நம்ம கேட்டோம். கபிலனோட வரிகளில் விஜய் ஆண்டனியோட இசையில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு. அடுத்து உங்களுக்காக எந்த மூவிலேருந்து சாங் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தசாமி மூவிலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய இசையில் உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளே.

எட்டு மணி 53 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரஷ் அவர் ரெயின்போவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உடைய ரஷ் அவர் ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாட்டில் ஸ்பீடு இருக்கலாம், ஆனால் ரோட்டில் ஸ்பீடு இருக்கக்கூடாது, எப்போவுமே சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னடா சேஃபாக போகிறது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா இன்றைக்கி சண்டே தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் வெளியில் போகிறீங்க, ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா சேஃப்டி முக்கியம். அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஜாலியாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அப்புறம் ஜாலியாக பசங்களோட இல்லை ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு அந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் உங்களை வந்து 10:02 வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சூப்பரான கேமோட வந்து சந்திக்கிறேன். ஏன் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ஆர்ஜேவும் வந்து ஜாயின் பண்ண போறாரு. அந்த ஆர்ஜே யாரு அப்படின்னா 9:02 மேலே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எஸ், உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக பரமசிவம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து ஒரு சாங் கேட்டு வந்தோம் இல்லையா, பல்ராம் அப்புறம் கல்யாணி ரெண்டு பேரோட குரல்ல பாவிஜயோட வரிகளில் டி மணி சைல நம்ம கேட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து பரமசிவம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு. பிரியா சுப்பிரமணி மற்றும் கல்யாணி மேனன் ரெண்டு பேரோட குரல்ல, நா முத்துக்குமாரோடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூலே.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சம தூளு.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல 1000 கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

எல்லோருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம், அழகான காலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை இன்னும் அழகாக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன். நான் சரண் ஜெயராமன், நீங்க கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ. இது ரெயின்போ ராப். நீங்க ரேடியோ கேட்டுட்ருக்க இந்த நேரம் 9:04 ஆயாச்சு. சண்டேல அழகா இந்த நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல. ஆஹா, இந்த நாள் இன்னும் அழகாக்குறதுக்காக சரண் ஜெயராமன் உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கேன். ரெயின்போ ரேப்ல இன்னும் அழகான படம்லாம் கொண்டு வந்திருக்கேன். எஸ் நிகழ்ச்சியோட முதல் படலா மலையூர் மம்பட்டி அந்த திரைப்படத்துல இருந்து. எஸ் எஸ் எஸ் நீங்க யோசிச்சு அதே பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த துள்ளலா இந்த காலையை இன்னும் ஜாலியா அழகாக்குறதாக இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. யாரு பாடிருக்கா அப்படிதானே கேக்குறீங்க? தமன், ஸ்ரீ வர்தினி மற்றும் மேகா, ஜனனி மற்றும் ரீதா இத்தனை பேர் சேர்ந்து பாடிய இந்த பாடலை எழுதியது நான் முத்துக்குமார். மற்றும் பாடலுக்கு இசை தமன். எஸ் இந்த ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதை எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுலே.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

எஸ் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ஆப்பில் ரொம்ப சூப்பரான பாடல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. சில சில பாடல்கள் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வாவ், இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு பாட்டை விட அந்த பாட்டை யாரும் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தணும் ஞாபகம் வருவாங்க இல்லையா. அப்படிதான் இந்த பாட்டை நான் எடுக்கும்போது எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜானதான் அப்படின்னு இருக்காரு, அவர் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு பேரழகா இந்த பாட்டு எனக்கு அவர் தான் இந்த பாட்டு கேள்வி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அறிமுகப்படுத்திட்டு. ஸோ சில பாடல் கேட்கும்போது சில நண்பர்கள் ஞாபகம் வருவாங்க இல்லையா, இந்த பாட்டு கேட்கும்போது அப்படி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் வந்து சுஜித் சுரேசன் மற்றும் தர்ஷனா பாடின பாடல், எஸ் தமிழோட வரி இசையில் விவேகாவோட வரிகளில் இந்த ஒரு பாடல் கலக்கலான பாடல் வந்துட்டு கேட்டு நந்தனங்கள். இதே ஃபம்ரேன் 101.4 இங்கே எல்லாமே தூள்.

இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 9:16 ஆயாச்சு. எழுந்துக்கிறது, சாப்பாடு ஸ்கிப் பண்றது, இந்த சண்டே ஆஃபீஸ் போகும்போது கூட ஏதாவது நாம் வந்து வயிற்றுல போட்டுருவோம். இந்த சண்டே சாட்டர்டே எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெட்டை விட்டு எழுந்துக்கவே நம்மளுக்கு ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருக்கும்ல. ப்ளீஸ் டோன்ட் டூ தட், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம எஃப்எம் ரெயின்போவில் டெய்லி மார்னிங் அந்த டைமில் பேசும்போது சொல்லுவோம். வீக் டேஸ் மட்டும் தானே கிடையாது, வீக்கெண்ட்ஸும் அப்படி தான். எந்த நாளாக இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எஸ், அதுக்கப்புறம் போய் தூங்கிக்கோங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம். எஸ் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, என்ன பாட்டு சிறந்தன கேட்குறீங்க? எந்திரன் திரைப்படத்தில் இருந்து ஏகமான் கேஷ் மற்றும் கிறிஸி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடலை இந்த பாட்டை எழுதியது கார்கிம் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இசை அஃப்கோர்ஸ் ஏ ஆர் ரஹ்மான். இந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு, கேட்டு நடந்திருங்கள். 101.4 இங்க எல்லாமே சமதுலே.

பண்ணுவோம் அப்படி ஜாலியாக, அப்படியே ஒரு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அந்த சண்டே இருந்தால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல, சுறுசுறுப்பாக இருக்கும்ல. சண்டேவை கூட சுறுசுறுப்பாக ஆக்குற நிகழ்ச்சி நம்மளோட ரெயின்போ ரேப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரும்போது தான் ஒருத்தரை பார்த்தேன், லைக் அதாவது வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டே இருந்தார். அவர் வந்து லைக் நான் ஒரு இடத்துல நின்று அவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஆச்சு. அப்போ வந்து கேட்டேன், ஹெல்மெட் போட்டு போடல அப்படின்னு கேட்டதுக்கு, சண்டே தானே தம்பி, யார் இருக்க போகிற ரோட்டில் அப்படின்னாரு. நோ, நீங்கள் யார் இருக்க போகிறாங்க, எவர் இருக்க போகிறாங்க, அவங்களுக்காகவே ஹெல்மெட் போடணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நமக்காக போடணும் இல்லையா, எப்போனா என்ன நடக்கும். ஸோ இந்த சண்டே மண்டே இதெல்லாம் வந்து மற்றது கொண்டா இது வச்சுக்கலாம், ஆனால் நம்மளோட பாதுகாப்புக்கும் நம்மளோட சேஃப்டிக்கும் சண்டே மண்டே இது இல்லையா. ஸோ எப்பவுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத சரி தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியில் வந்து ஒரு அடுத்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு சார் இருந்தால் கேட்குறீங்க, சிவகாசி திரைப்படத்தில் இருந்து உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடி இந்த பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்தேவா. எஸ் தொடர்ந்து கேட்டு எழுதுங்களை 101.4 இங்கே இயலாமே சமதுலே.

0: எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: எம்மா ரெயின்போ கேட்கலையோ அப்படின்னு அந்த விளம்பரம் கேட்டு முடித்தது. நேரம் வந்து 9:23 ஆயாச்சு. எஃப்எஃப் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப் மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சய் ராமன். இப்படிலாம் பாட்டு போட்டால் எப்படி சரண் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், அதாவது அப்படி என்

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: எஸ் டெல்லி அஞ்செல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு அழகான பாட்டும் கேட்டு முடிச்சிங்க. என்ன பாட்டு, யார் பாடினது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு கேட்ட கிடையாது. பட் ஸ்டில் இவங்களுடைய குரலில் வந்து இந்த பாடலை கேட்கும்போது சே அந்த அவங்க அந்த குரலை மிஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணாது. ஏன்னா எங்கேயோ நம்ம கூடவே இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு பாடல் தான். கேட்டு முடித்தோம் ஸ்வரலதாவோட குரலில். பிரேசுடன் எழுதிய அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இளையராஜாவோட இசையில் தான் கேட்டு முடித்தோம். கேட்டு முடித்த நேரம் 9:42.

சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ரேப்பில் ரொம்ப அழகான ஜாலியான பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நீங்களாம் கண்டிப்பாக அப்படியே இந்த கை காலெல்லாம் நல்லா ஆட்டிட்டு ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அதே மாதிரி பாடல் தான் அடுத்து பாட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த பாட்டு எனக்கு ஒரு ஒரு கோட்டு சாங். கோட்டு சாங்னா லைக் நான் எப்பயாவது ரொம்ப எனக்கு ரொம்ப லோவாக இருக்கேன், ரொம்ப மூட் லோவாக இருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டு நான் கேட்பேன். எங்கேயாவது கொஞ்சம் என்ன என்ன மோட்டிவ் பண்ணிக்கணும், என்ன பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பாட்டு நான் கேட்பேன். இந்த பாட்டலுடைய வரிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், லைக் வந்து வா அப்படின்ற மாதிரி இருக்கும். இரண்டு சிங்கர் வந்து பாடின மாதிரி இருக்கும், பட் ஒரே சிங்கர் தான் பாடி அதை அப்படியே கலக்கியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். எஸ் யார் பாடியிருக்கா என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா சாம்ராய திரைப்படத்தில் வந்து நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் துஸ்ரா இவங்க பாடிய பாடல் தான் வைரமுத்தோட வரிகள். அஃப்கோர்ஸ் இந்த வரிகள் யார் எழுது, வைரமுத்து தானே எழுத முடியும். ஹாரி ஜெயராஜ் இல்லை, ஹாரி ஜெயராஜுடைய மியூசிக் இல்லாமல் அந்த ஒரு காலை வேகமாக நகருமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு நகராது. அப்படி ஒரு பாடல் தான் கொண்டு வந்திருக்கு. எஸ் இந்த ஒரு பாடல் கேட்டு நின்றுங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுளை.

ஒரு நதி ஒரு பௌர்ணமி. இந்த பாட்டு வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கோட்டு சாங் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் எல்லாரும் வந்து பெட்ல இருந்து எழுந்திருப்பீங்க, டீ காஃபி எல்லாம் முடிச்சிருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்டே முடிச்சிட்டேன் சார் இருந்தா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி முடிச்சிங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஏ சண்டே கூட அதெல்லாம் தவிர்க்காம இருக்கீங்க இல்லையா? எஸ் நிகழ்ச்சியில் வந்து இன்னும் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஜிலுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்தால் என்ன பாட்டு சார் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் என்ன பாட்டுன்றது நானும் தேடிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தராதாசோடைய குரலில் தான். வசுந்தராதாசோடைய குரல் வந்து லைக் அது ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸில் அந்த பாட்டை அவங்க பாடிய பாடலாம் கேட்கும்போது வாவ் அப்படிதான் இருக்கும். வாலியோட வரிகளில் ஏரகுமானோட இசையில் தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அழகான பாடலாம் வந்துட்டு இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

எஸ் 1, 2, 3, 4 அழகழகான 8 பாடலை நான் போட்டுட்டேன். எஸ் பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 9:56 ஆயாச்சு.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: எல்லாமே தூளு அப்படின்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் ப்ளே பண்ண 8 பாடலும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு தான் நம்ம வந்துட்டோம். இந்த ஒரு சண்டேவை, இந்த ஒரு காலையை உங்கள் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு ஒரு பெரிய எல்லோருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வர அப்படின்னு சஞ்சய் போனார் இல்லையா, அவர் ரொம்ப மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சு ஒரு கேம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அந்த கேமை வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் அடுத்து ஒரு மணி நேரம் கூட விளையாட போகிறோம். இப்போ நான் என்னோடய சீட்லேருந்து எங்கேயும் போல பக்கத்து சீட்டு தான் போகிறேன். இப்போ அங்கே இந்த சீட்டுக்கு வந்து சஞ்சய் வருவார். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் வந்து என்ன பாட்டு சார் கொண்டு வந்திருக்கேன்னு தானே கேட்குறீங்க. எஸ், நேரம் திரைப்படத்திலிருந்து தான் இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. சபரீஷ் வர்மா இவர்கள் இவங்க பாடிய பாடல் வந்து ஜெகதி, எஸ் ஸ்ரீகுமார் இவங்க பாடல் வந்து வரிகள் எழுதியிருக்காங்க. ஆனந்த் இந்த பாடலுக்கு மியூசிக் ஏற்றிருக்காரு. எஸ், இதோட நான் அங்கே போகிறேன் கிளம்பல. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்படின்னு வந்துருச்சு, ஆனால் பாய் கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன். எஸ் தொடர்ந்து இன்னும் தினங்களை தேசம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுவில்.

0: நேரம் 10 மணி, தொடர்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மூத்த ஊடகவியலாளர் பயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு, பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே மண் அரிப்பு காரணமாக பாறை ஒன்று பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரயில் சக்கரத்தின் மீது மோதியதில் ரயில் பாகம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
1: நான் உங்க ஆர்ஜே சஞ்சய் ராமன்.
0: ஓகே, சஞ்சய் அண்ட் சரண் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பவர் பேக்கான கேம் தான் விளையாட போறோம்.
1: அப்படி என்னதான் அந்த கேம் கொண்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஓகே, இந்த கேமோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சீனுக்கேத்த சாங். இதுதான் வந்து
1: எத்த சாங்.
0: ஆமா,
1: ஓகே சொல்லுங்க அந்த கேம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விளக்கமா.
0: ஓகே, விளக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம் ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஒரு சீன் சொல்லுவேன், அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி நீங்க சாங்க கண்டுபிடிக்கணும். அது அந்த சாங்குடைய திரைக்கதையா கூட இருக்கலாம், அதாவது அந்த மூவியோட சீனை நான் சொல்லுவேன், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன், அது கேப்ட் ஆகிற மாதிரி நீங்க சாங்க கண்டுபிடிச்சீங்கனாலே சூப்பரா இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிஃப்ட் எல்லாம் இல்ல, பாராட்டு வேணா கிளாப் வேணா கொடுக்கலாம்.
1: பாராட்டு கொடுப்பீங்களா? ஓகே ஓகே, நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான். எஸ், நான் எப்பவுமே ஆடியன்ஸ் பக்கம் தான், சோ காலர் பக்கம் தான். நான் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவி தான் பண்ண போறேன்.
0: அவர்கிட்ட கேட்டேன், நீங்களும் வந்து எங்க கூட சேர்ந்து க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்களான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் முடியாது, நான் எப்பவுமே ஆடியன்ஸ் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க.
1: மக்கள் பக்கம் தான் நானு.
0: மக்கள் பக்கம் இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, நம்ம சிக்னேச்சர் டியூன் போட்டதுல இருந்தே மக்கள் போன் மேல போன போட்டுக்கிட்டே
1: இருக்காங்களா? எஸ், நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா 298600038 இல்ல 295205544 அப்படின்ற என்ன கால் பண்ணலாம். ஐ திங்க் இப்ப காலர் இருக்காங்கல்ல?
0: காலர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க.
1: ரெண்டு பேர் இருக்காங்களா? ஓகே போலாமா,
0: போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வா வா வா, சூப்பர்ங்க.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: எனக்கு முதல்ல கிடைச்சிருக்குள்ளே.
1: முதல்ல கிடைச்சிருச்சு. யார் அது?
2: திருவான்மியூர் மீரா.
1: திருவான்மியூர் மீரா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சீனிக்கு ஏத்த சாங்குக்கு ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்காக வந்துட்டு ஒரு சாங் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடலுக்கு போறாங்க. கடல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்லா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து போட் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் ஒருத்தங்க வந்து டான்ஸ், ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த போட்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. நிலாவை பார்த்து பாடுற ஒரு பாட்டு அது. இதுதான் சீன்.
1: எனக்கு என்னடி கோபம், எனக்கு இப்ப உங்க மேல கோபம் மீரா.
2: என்னடி கோபம், முள்ளாய் மாறியது.
1: வா மீரா, மீரா கொஞ்சம் நான் பேசுறது கேக்குதா?
2: கேக்குது சார்.
1: கொஞ்சம் 1990 வாங்க, 80 வாங்க
2: சார். எனக்கு வந்து
0: 70
1: நீங்க
0: சம்பந்தம் வானத்துல இருக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க.
1: வந்த பாட்டு கரெக்டா ஞாபகத்துக்கு வந்த பாட்டு. சஞ்சய் கரெக்டா அந்த பாட்டு
0: கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க.
1: ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
0: பாராட்டுக்கள்.
1: வா வா வா, தேங்க்யூ. அடிக்கடி கால் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.
0: தேங்க்யூ.
2: பாய்
0: பாய்.
1: அடுத்த கால் இருக்காங்களா?
0: இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். வாழ்க வளமுடன். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கீங்களா?
0: சேமமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா.

0: ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா? அதுல வந்து ரெண்டு பேருடைய மகத்துவம் என்ன, ரெண்டு போலார் ஆப்போசிட்ஸ் என்னன்றத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் சீன். ஹீரோயினுக்கு ட்வின் சிஸ்டர் கிடையாது, ஆனா ட்வின்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அப்படியே காட்டிக்கணும், ட்வின்ஸா இருக்கிற ஹீரோ முன்னாடி டான்ஸ் ஆடணும். இதுதான் சீன்.
1: ஐயோ ஆமா, இந்த சீன் எங்க பாத்துருக்கணும் அப்படின்னா
0: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சஞ்சய், பேசுறவங்க கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, எக்கோ அடிக்குது.
2: கம்மி பண்ணிட்டோம் சார்.
1: வெரி குட், எஸ்
0: வணக்கம்.
2: சொல்லுங்க சார்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சசிகலா பேசுறேன் சார்.
0: சசிகலா, ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
2: என்ன சார்,
0: கேம் ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் சார, ரெடியா. நீங்க பேசுறதே கொஞ்சம் லோவா கேக்குது சார்.
0: அப்படியா,
1: கொஞ்சம் லோவா கேக்குதுங்களா?
0: ஓகே.
2: ஆமா,
0: இப்போ கேக்குதா?
2: ஆ, இப்போ நல்லா கேக்குது சார்.
0: ஓகே, ட்வின்ஸ் இல்ல, ஆனா ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடணும் ட்வின்ஸ் ஹீரோக்கு முன்னாடி, ஓகேங்களா? இதுதான் சீன். 90ஸ்ல வந்த ஒரு படம், இதுதான் உங்களுக்கான சீன்.
2: என்ன சார், ட்வின்ஸ் இல்ல?
0: ஆனா ஹீரோயினுக்கு வந்து ட்வின்ஸ் இல்ல, ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் கிடையாது, ஆனா ட்வின் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. சோ ட்வின் பிரதர்ஸ் முன்னாடி, அதாவது ரெண்டு ஹீரோ, ரெட்டை ஹீரோக்களுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு அவங்க ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்வின்ஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இதுதான் விஷயம். இந்த ட்வின்ஸை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம், சூப்பரா இருக்கும்.
1: அதாவது ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லியாச்சு, ட்வின் சிஸ்டர்னு சொல்லியாச்சு, இரட்டையர்கள்னு சொல்லிட்டோம். 90ஸ் மாடல் சஞ்சய் இத்தனைக்குள்ள கொடுத்தோம், நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா? அவங்க யோசிக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு வரட்டும்.
2: பாட்டுங்க.
0: தர்மதுரை திரைப்படத்தில இருந்து ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கு, கார்த்திக் உடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: go!
1: பத்து மணி பதினாறு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மற்றும்
2: ஆர்ஜே சரஞ்சயராமன் இருக்கேன்.
1: ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு நேருக்கு ஒரு வாட்டி தான் வாய்ப்பு வழங்கப்படும். அதனால இந்த பொன்னான வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க அழைக்க வேண்டிய எண்கள்
2: நீங்களே சொல்லிடுங்களா அந்த எண்களை.
1: ஓகே, நானே சொல்லிடுறேன். 044 அப்படின்ற இணைப்பு என்னோட சேர்த்துக்கொண்டு 298600038 மற்றும் 295205554 முன்னிப்பா 044 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நான் ஏற்கனவே அது சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சாப்பாட்டுல எப்படி உப்போ அதே மாதிரி இணைப்பு என்னும் தேவைப்படுது இல்லையா. அடுத்த காலர் நோக்கி போலாமா சார்? எப்படி?
2: எஸ் எஸ், கண்டிப்பா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு காலர் யாருன்னு பாக்கலாம்.
1: வணக்கம் ரெயின்போ.
3: காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஜெயராமன் சார்.
1: ஜெயராமன், ஓகே.
3: உங்க ரெண்டு பேரோட வாய்ஸும் சேம், மோர் ஆர் லெஸ் சிமிலர்.
2: அப்படியா இருக்கு?
3: ஆமா சார். ராயப்பேட்டை வெங்கட் சார்.
2: வெங்கட், எப்படி இருக்கீங்க வெங்கட்?
3: ஃபைன் சார், குட் மார்னிங்.
2: ஓகே, வெரி குட் மார்னிங்.
3: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெங்கட்.
1: சூப்பரா இருக்கோம்.
3: வெரி குட், வெரி குட் சார். சொல்லுங்க.
1: ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க சார். நீங்க?
1: ஓகே, இது கொஞ்சம் பழைய பாட்டு தான், அதனால உங்களுக்காக இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ல ரெண்டு பேர் வந்து நகர்வலம் போறாங்க. கண்டக்டர் அப்பப்போ பஸ் ஸ்டாப் பேரை சொல்லி பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்குங்கன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சீன்.
3: அது வந்து இது சார், என் கண்மணி முன் காதலி.
1: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட ஆன்சர் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள்.
2: சிட்டுக்குருவி திரைப்படத்துல இருந்தா வந்து அந்த பாடல் வந்து சொன்னீங்க. அந்த பாடல பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்றேன். கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இசையில, மியூசிக்ல, நோட்ஸ்ல. கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னா வந்து இந்த பாட்டை கேளுங்க, என் கண்மணி என் காதலின்னு வரும் இல்லையா, அதுல வந்து முதல் லைனும் மூன்றாவது லைன் ஐந்தாவது லைனும் தனியா எடுத்தீங்கன்னா ஒரு பாடல் வரி கிடைக்கும். இரண்டாவது லைனும் நான்காவது லைனும் ஆறாவது லைனும் ஒரு லைன் அந்த லைனை தனித்தனி எடுத்து ஒரு டியூன் போட்டீங்கன்னா ஒரு பாடல் வரி, முழுமையான பாடல் வரி கிடைக்கும். இந்த ரெண்டு பாடல் வரி நடுநடுல போட்டாலும் ஒரு முழுமையான பாடல் வரி கிடைக்கும். அப்படி எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த என் கண்மணி சிட்டுக்குடி படத்துல இருந்து. கவுண்டர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான அந்த நோட்டுக்கே வந்து எக்ஸாம்பிளா உலக தரத்துல வந்து இந்த ஒரு பாட்டு தான் பேசப்பட்டு இருக்கு.

0: வணக்கம்
1: ரெயின்போ.
2: சஞ்சய் சரண் இருவருக்கும்
1: சிங்கச்சோழன் ஆர்கே நகர் சிங்கச்சோழன்.

0: அதே மாதிரி ஏதோ மோகம் ஏதோ தாகம் கூட ஒரு டெக்னிக் பண்ணிப்பாரு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா ஒரு நாள் இந்த பாடல்கள் பத்தி எல்லாமே ஒரு ஒரு ஒன் ஹவர் நான் பேசுறேன்
2: கண்டிப்பா. இதுக்கு ஒரு தனி ஷோவே நடத்தணும். ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
1: கேம் குள்ள போலாம்.
2: பெரும்பாலும் என்ன சாங்கா இருக்கும்?
1: புதிய
2: ஊரு புதிய உலகம் பாக்குறாங்க.
1: இருங்க, இவர் சொல்றது வந்து புதியவானும் புதிய அதுவா?
2: நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்களே சார். என்ன பண்ண,
1: சிங்க சோழனுக்கு கஷ்டமா குடுக்காதீங்கறத நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
2: மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆன்சர் எடுத்து விட்டா எப்படி?
1: அவர் தோத்துற
0: கரஞ்சி. நன்றி,
1: தேங்க்யூ சிங்கசோழன், தேங்க்யூ சோ மச். அடிக்கடி கால் பண்ணுங்க.
2: இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்காகவே ஒரு பாராட்டு போடுறேன்.
1: இந்த பாராட்டு அவருக்காக தான். தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க. பாய்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த காலர் இருக்காங்களா?
2: வணக்கம் ரெயின்போ.
3: ஆயத்தமாகுங்கள். செல்வம் செல்வம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு சகோதரர்களுக்கும் பணிவான வாழை காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாநகர் அனரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: காலை வணக்கமா மாலை வணக்கமா? ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
3: காலை வணக்கம் ஐயா.
1: எப்படி இருக்கீங்க?
3: நலமுடன் இருக்கேன். நலமே மலர வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. உங்க வார்த்தைகள் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. எஸ் கேம் குளப்லமா?
2: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
3: எனக்கு உண்டான ஐயா.
2: ஓகே, அதாவது ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி பாடிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து சொல்றாரு, என் உடல் மறைஞ்சாலும் பாடலால உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்டேஜ்ல சொல்றாரு.
1: என்ன பாட்டு?
3: சங்கீதமே.
2: நீங்க பாடி காட்டுங்களேன். சிங்கச்சோழன்,
1: சிங்கச்சோழன்
2: முன்னாடி இது ஈரோடு காரரு. நீங்க சொல்லுங்க, நீங்க பாடி
3: காட்டுங்களேன். சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாய போக்கில்.
1: ரொம்ப ரொம்ப
3: கண்டுபிடிச்சிட்டீங்க,
1: ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. அவருக்கான ஒரு கைத்தட்டு
2: கொடுத்துடலாமா?
1: எஸ் ப்ளீஸ்.
2: நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க.
2: அதாவது இந்த தேகம் மறைந்தாலும் இசையாக மலர்வேன் அப்படின்னு பாடியிருப்பாரு. எஸ்பிபி தான் இதுக்கு பாடு. அவர் சொன்ன மாதிரியே இசையாக என்றுமே நம்ம கூட இருக்காரு. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலர் நோக்கி போலாமா?
1: எஸ் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
2: வணக்கம் ரெயின்போ.
1: ஓகே, அடுத்த காலர்.
2: வணக்கம், அடுத்த காலர்.
1: ஐயா வணக்கம். ஐயா ஐயா லைன்ல தானே இருக்கீங்க?
2: வானொலியோட ஒலியை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்.
1: உங்க உங்க ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்க கிட்ட கிளியரா பேசலாம். அது மட்டும் இல்லாம எக்கோ அடிக்காது, டிஸ்டர்ப் இல்லாம பேசலாம். எஸ் அடுத்த காலர்
2: தான். வணக்கம்.
4: வணக்கம் சகோ. பிரகாஷ் பிரகவாக்கம்.
1: பிரகாஷ் எப்படி இருக்கீங்க? இப்ப பாருங்க சஞ்சய் கேப்பாரு.
2: ஓகே, உங்களுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு லவர்ஸ் வந்து மீட் பண்றாங்க. அவங்க பிரிட்ஜ்ல நடந்து போறாங்க, மெட்ரோல சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இதுதான் சீன்.
1: ஓகே, மெட்ரோனா புது பாட்டா இருக்கும்.
2: கண்டிப்பா புது பாட்டு தான். 2015க்கு மேல வந்த பாடத்தோட பாட்டு தான்.
1: சரி,
2: அதனால கேரண்டியா சொல்ல முடியும்.
1: ஓகே,
2: பழைய பாட்டு போட்டா பட்டு பட்டுனு கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்கா போட்டா என்ன
1: சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க.
4: ஐடியா வரல ப்ரோ.
2: ஐடியா வரவில்லையா? பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: என்ன பாட்டா இருக்கும்? ஏதோ ஒரு சிவகார்த்திகேயன் பாட்டா?
2: இல்லை, நீங்க அப்படியே கெஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம அடுத்த காலர் நோக்கி போலாமா? வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ. வணக்கம்.
1: தமிழந்தி எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்ககிட்ட பேசுறேன்னு எப்படி இருப்பேன்? சூப்பரா இருக்கேன்
5: நானு.
1: இனிமேல் கால் பண்ணும்போது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வரணும். எடுக்கிறதுக்குள்ள கால் கட் ஆயிடக்கூடாதுல, அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு.

0: சரி ஓகே கேம் குள்ள போலாமா? புகழேந்திக்கு ஈஸியா குடுக்கறீங்க சஞ்சு.
1: இல்ல ப்ரோ,
0: தமிழேந்திக்கு எப்பவுமே மறந்துடுச்சு. தமிழேந்திக்கு நீங்க ஈஸியா குடுக்கறீங்க.
1: தமிழேந்திக்கு ஏத்த மாதிரியே சாங் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, பல வருஷம் கழிச்சு காதலித்தவங்க வந்து மீட் பண்றாங்க. பிரிட்ஜில் நடந்து போறாங்க, மெட்ரோல சிரிச்சு பேசிட்டு போறாங்க, அவங்களுடைய பழைய காலத்து காதலை பத்தி ஞாபகப்படுத்திட்டே போறாங்க. இது வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு தான். ஓகேங்களா, உங்களுக்கு இது ஓகே தானே? 10 வருஷம் கண்டிப்பா மெட்ரோன்றது உங்களுக்கு தெரியணும். பழைய பாட்டா?
0: தமிழேந்திக்கு எப்பவுமே பழைய பாட்டு தான்.
1: ஓகே சரி ஓகே, உங்களுக்காக இன்னொரு பாட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன்.
0: சரி சொல்லுங்க.
1: ஓகே, ஒரு பூவை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சாங். ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் பழசு, லைக் ஒரு அரௌண்ட் 70ஸ்ல வந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பூவை மையப்படுத்தி வர ஒரு பாட்டு. அதாவது என்னன்னா, திருமணத்துக்கு அப்புறம் வந்து மனைவி கணவன் கிட்ட சொல்றாங்க, உங்க கூட நான் வந்து எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழணும், என்னாலும் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பூ வந்து மனசையே வந்து மயக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வசனம் வந்து அதுல இருக்கு அந்த பாட்டோட வரி. ஹீரோ வந்து முத்துராமன், எஸ்பி முத்துராமன்.
0: ஐயோ,
1: இந்த பழசு கரெக்டா தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு ஐயோ?
0: இல்ல, என் மண்டை குழம்புது அப்படியே.
2: என்ன
0: பாட்டா இருக்கும் தமிழ்?
1: சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
2: சரி, நன்றி.
1: ஓகே, அடுத்த
0: ஓகே தமிழ்ந்தி, தேங்க் யூ சோ மச்.
1: வணக்கம் ரெயின்போ
3: சார். வணக்கம் இருவருக்கும். சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா சார்.
1: ஹேமா,
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். பயங்கர கூ கொடுத்துட்டீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேனே.
0: ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாப்போமா?
3: வந்து தீர்க்க சமங்கலி.
0: மல்லிகை என் மன்னன் மயங்குமா? ஐயோ, வெரி குட். தமிழ்ந்தி
3: மயங்கும்
0: பாடல நம்ம ஹேமாமா கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க.
1: கொடுத்துடலாமா?
0: குட்டு பட்டாலும் வந்து மோதிர கையில குட்டு பண்ணணும் சொல்லுவாங்க இல்லையா, வாணிஜெயராமுடைய முதல் பாடல் இது. அப்படி ஒரு பாடல் கிடைச்சது வந்து ஒரு பெரும் வரம். நம்ம ஜேர்னில ஒரு பெரும் பங்கு உண்டாக்குன ஒரு அவங்களோட ஆரம்ப கால பாடலா இருந்துச்சு. அதை ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க. தேங்க்யூ.
1: உங்ககிட்ட பேச வரேன்.
4: அழகான காலை பொழுதுல மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் என் கனவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
3: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
3: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
3: காய்கறிகளும் பழங்களும்,
2: சாப்பிட கூடாதது
3: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
2: செய்ய வேண்டியது
3: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
2: செய்ய கூடாதது
3: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
2: வலிமைக்கு
3: உணவு,
2: அமைதிக்கு
3: இசை,
2: கோபம் வந்தா
3: மெடிடேஷன்,
2: சோகமானா
3: புத்தகம்டா.
2: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஜப்பான்ல நடக்கிற ஏசியன் கேம்ஸ் உடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம ரிலே மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய முன்னேற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது, மெடல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட இளவேனில் வாளறிவன் வந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்களா 10 மீட்டர் பிஸ்டல்ஸ்ல. அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய ஃபீமேல் கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட் அணி வந்துட்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து விளையாடிட்டு இருக்காங்க செமிஃபைனல்ஸ்ல. இதுல ஜெயிச்சாங்கன்னா ஃபைனல்ஸ்ல இலங்கைக்கு எதிராக அவங்க விளையாடுற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு பெருமையான தருணமா இருக்கு, கரெக்டா சரண்?
2: ஆக்சுவலி ஜப்பான்ல இப்படி ஒரு கேம் நடக்குதுன்றதே எனக்கு காலையில எஃப்எம் ரெயின்போ கேட்கும்போது தான் தெரியுமே. எஸ் இந்த மாதிரி தகவல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. இந்த அப்டேட் நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நானும் ரொம்ப மும்முரமா இருந்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த கேமை விடுங்க, நம்ம கேம் குள்ள போலாமா இப்போ?
1: கண்டிப்பா. அமெரிக்கால இருந்து அண்டார்டிகா வரை இருக்கக்கூடிய எல்லாருமே மொபைல் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல சென்னையில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இப்போ கேம் கெட் செட் கோல தான் இருக்கும். நானும் சரண் ஜெயராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். சீனுக்கு எத்த சாங், நிறைய பேர் வந்துட்டு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே வந்துட்டு பா நல்ல நாலேஜ் இருக்குப்பா இவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த சாங் சீன் உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கற்பூண மாதிரி அப்படியே ஒரு தீபமா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்ப அடுத்த யார் வராங்கன்றத பாக்கலாமா?
2: எஸ் எஸ், நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் வெங்கல்புத்தி. விவிஎஸ் கண்ணன்.
1: விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்.
3: நல்லா அறிங்க, நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கீங்க.
2: என்ன கண்ணன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றதே வந்து நல்லா இருக்கேன். சஞ்சய் கேட்டாடுறது சொல்றீங்க.
3: நீங்க
2: சொல்ற நல்லா இருக்கல இப்ப சரண் நீங்க பூஸ்ட் ஆகணும் அதுதான். சரி ஓகே, கேம் குள்ள போலாமா கண்ணன்?
1: பல வருஷங்களுக்கு அப்புறம் காதலிச்சவங்க மீட் பண்றாங்க, பிரிட்ஜ்ல நடந்து போறாங்க, மெட்ரோல சிரிச்சுக்கிட்டே போறாங்க, இதுதான் சீன். இப்ப வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள வந்த படத்துல இருந்து எடுத்தது இந்த சீனை. ரொம்ப வருஷம் கழிச்சு காதலர்கள் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, பிரிட்ஜ்ல நடந்து போறாங்க, மெட்ரோல சிரிச்சுக்கிட்டே போறாங்க, ஓகேங்களா? இதுதான் சீனு. இந்த 10 வருஷத்துல வந்த படத்துல இருந்து ஒரு படம், ஓகேவா?
3: மெட்ரோ
1: மெட்ரோ மெட்ரோ இருக்கும், மெட்ரோ அது ஒரு பார்ட்டா இருக்கும் படத்துல, அவ்வளவுதான். படம் பேர் மெட்ரோ அப்படி என்பது சரியான பதில் இல்லை, அதனால
2: சரி கண்ணன் நான் உங்களுக்கு இந்த பதில் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் கண்ணன், சரிங்களா?
1: ஏற்கனவே ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க, நேயர்களுக்கு சான்ஸ் கொடுங்கப்பா.
2: இங்க கண்ணன் மாதிரியெல்லாம் நான் தோக்க விட மாட்டேன்ல, நான் சொல்றேன் கண்ணன் இது கண்டுபிடிச்சு உங்களுக்காக, சரிங்களா? இந்த கேள்வி எனக்கு.
3: நன்றி
1: நன்றி நன்றி.
2: ஆமா, காதலர்கள் பிரிந்துட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்தாங்களாம், அவங்க வந்து பிரிட்ஜ் மேல் நடந்து போனாங்க. இது கிட்டத்தட்ட பல படங்கள் அந்த சீன் இருக்குதே,
1: அதனால்தானே நான் வந்து 10 வருஷத்துக்கு நடுவில் வந்த சீன். கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது சின்ன வயசுல ஸ்கூல் லவ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால ரெண்டு பேரும் வந்து வேற வேற டைரக்ஷன்.
2: 96ஆ
1: படம் பேரு?
2: 96. 96 படம் தானே?
1: 96 படமே தான்.
2: நான் ஒரு எதிர்ச்சியா சொன்னேன், பட் அது கரெக்ட் ஆயிடுச்சா?
1: கரெக்ட் தான், 96 படமே தான்.
2: கண்ணனுக்காக இந்த பதில நான் சமர்ப்பிக்கிறேன். ஒரு கிளாப் கொடுத்துருங்க கண்ணனுக்காக.
1: சரி கொடு.

0: விட்டா போச்சு. ஆனா பாட்டோட பேரை கண்டுபிடிக்கணும்ல, அதான் சீனிக்கேத்த சாங். அது என்ன பாட்டுன்றது, பாட்டுன்றத வந்து மக்கள் கண்டுபிடிக்கணும். 96ன்றது ஒரு க்ளூ, ஆனா பாட்டுன்றது மக்கள் கண்டுபிடிக்கட்டும். அடுத்த காலர் நோக்கி போலாமா? வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, திருவள்ளிக்கேணியில இருந்து
1: விஜயா. விஜயா
0: விஜயா, ஓகே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து பிரிஞ்சவங்க, ஐ மீன் காதலிச்சவங்க வந்து ஒன்னு சேர்றாங்க. ஜஸ்ட் ஒரு ரியூனியன் மாதிரி. ஸ்கூல்ல இருந்த காதல் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனா திரும்பி வந்து ஒன்னு சேரல, ஜஸ்ட் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நாள் ஞாபகம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போறாங்க. அப்புறம் மெட்ரோல சிரிச்சுக்கிட்டே போறாங்க. படம் பேர் வந்து 96ன்றது நண்பர் சரண் ஜெயராமன் கண்டுபிடிச்சிட்டாரு. பாட்டு என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: பாட்டு
2: பக்கத்துல இருந்து யாரும் சொல்லி கொடுக்குறாம கேளுங்க. அவங்க என்ன மாதிரி போல
0: மறைந்திருந்து சொல்லும் மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, தாபங்களே.
2: தாபங்களே,
0: அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுவும் முக்கியமா மெட்ரோல நைட் டைம்ல போகும்பொழுது அந்த பாட்டு கேட்டு போறது உண்டு. ஏன்னா மனசுக்கு வந்துட்டு ஒரு இதமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ரொம்ப நாள் ஃபுல்லா ஹெக்டிக்கா வேலை செய்வோம், இல்லை ரொம்ப ஏதாவது ஒரு ரொம்ப வெறுப்பா போகுது அப்படின் போது இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்பொழுது மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது. அது மாதிரியான பாடல்கள் கேட்கறதுல எனக்கு ரொம்ப விருப்பம். உங்களுக்கு எப்படி, உங்க ப்ரிஃபரன்ஸ் என்ன?
2: எனக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு. ஸோ வந்து அந்த நேரத்தில் என்னோட மூட் எப்படி இருக்கோ, ஆக்சுவலி என் மூடை மாத்துறதுக்கே நான் பாட்டு கேட்பேன். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னா ஓகே பாட்டு கேட்கலாம் அப்படின்னு பாட்டு கேட்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. நான் பாடல்களை ரொம்ப டீப் டவுன் போயிட்டு தேடக்கூடிய ஒரு நபர் நான். தாபங்களை இந்த பாட்டு கூட எனக்கு அதாவது புது பாடல்ல எனக்கு ரொம்ப பெரிய பரிச்சயம் கிடையாது. தாபங்களே தான் அந்த பாடல் பேருன்றது எனக்கு தெரியாது. பட் அந்த காதலே காதலே வர அந்த பாட்டு தானே இது?
0: காதலே காதலே இதுல வராது, அது தனியா வரும். அது வந்து அந்தாதின்னு சொல்லிட்டு.
2: ஓகே, பட் இது ஓரளவு எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். எஸ், அது ஒரு மாதிரி ஸ்மூதிங்கா ஒரு மாதிரி இல்ல, ஸ்லோவா
0: வந்து
2: சின்மையோட குரல்ல எஸ் பாடல் வந்திருக்கும். நல்ல பாட்டு தான். இந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருந்திருக்கும்.
0: ஓகே, உங்களுக்காக அடுத்த பாட்டு நம்ம ப்ளே பண்ணிடலாமா?
2: ஓ, அடுத்த பாடலுக்கு போறோமா? எஸ் என்ன பாட்டு இது பண்ண போறோம்ன்றதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த கேம்ல விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே உடனே ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து நீங்க பண்ண வேண்டிய கால் ஃபோன் நம்பர் வந்து 298-6-0-0-3-8 இல்லைனா 298-5-2-0-5-5-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி என் கூட நீங்களும் கேம் விளையாடலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி
0: என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் மகத்தி ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸ்னேகனோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில கோவில் திரைப்படத்துல இருந்து. ஏற்கனவே ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் இல்லாம நாள் வந்து சூப்பரா போகாதுன்னு வேற நம்ம சரண் சொல்லியிருக்காரு இல்லையா, அதனாலயே ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் எடுத்து சூப்பரா வந்து ஒரு
2: சாங் கரெக்டா.
0: எஸ், புயல்
2: பிடிச்ச
0: வெயில் வந்து வெளியில நல்லா சுளி அடிக்குது, ஆனா புயல் வந்து இப்ப அடிக்க போகுது. ரெடியா இருங்க. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எல்லாமே சமதுல.

0: 10 மணி 40 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க என்ன இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன். ஓகே சஞ்சய் சரண், ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கெட் செட் கோல சூப்பரா இத்தனை பேர் வந்துட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டே இருக்கோம். நிறைய பாடல்கள் பத்தி டிஸ்கஷன் போயிட்டே இருக் பாருங்க அடுத்தடுத்து ரெடியா இருக்காங்க பாருங்க.
1: யார் யார் யார் அது?
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன். இதுவரைக்கும் வணக்கம.
0: வணக்கம்.
1: வணக்கம் ரவி.
0: ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியா இருக்கேன், சொல்லுங்க.
0: ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க, நட்போட மகத்துவத்தை வந்து அங்க சொல்றாங்க. இதுதான் சீன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துறது.
1: க்ளூலியே அந்த க்வெஸ்சன்லயே படம் பேர் இருக்கு பாருங்க. கரெக்ட்டா?
2: ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துறதா?
1: ஆமா.
0: ஆஹாஹா, இது கிடையாது. நீங்க நீங்க எதிர்பார்க்கறது என்னன்றது எனக்கு தெரியும், ஆனா அது கிடையாது ஆன்சர். ஓகேங்களா? அப்பாஸ் வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு.
2: இதுதான்
0: உங்களுக்கான ஒரு பாராட்டு கொடுத்துடலாமா?

0: பாருங்க யார் நடிச்சாங்கன்னு சொன்னோட கரெக்டா கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிட்டாங்க
1: பாத்தீங்களா? அதனாலதான் சொன்னேன் சார் கரெக்டா.
0: ஏன் நீங்க ஒரு வாட்டி அந்த பாட்டு பாடலாமே,
1: பாட்டுல பாடவா?
0: பாடுங்களேன், ரெண்டு வரி பாடுங்களேன், சரணுக்காக பாடுங்க. ஏன்னா சரண் பாவம் மக்களுக்காக நின்று நிறைய ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாருல்ல.
1: கண்டிப்பா பாடுறது இன்னைக்கு வந்து என் பேரனுக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு.
0: ஓகே, வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லிடுங்க.
1: ஆனந்த் அவர் பேரு.
0: ஓகே,
1: அதனால பாடுறேன். முஸ்தப்பா முஸ்தப்பா டோன் ஹரி முஸ்தப்பா காலம் தம் தோலன் முஸ்தப்பா.
2: புதுக்காளர்
0: தான், ராணிப்பேட்டை மாவட்டம் செல்வம். இவர் புதுக்காளர்
2: தான்,
3: பழைய காலர் தான். பழைய காலர் தாங்க, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கேங்கன்றார் அவர். ஓகே, அடிக்கடி இல்லை கால் பண்ணுங்க.
0: பழைய காலர் தான், ஆனா இந்த ஷோக்கு இவர் புது காலர் தான் என்ன பொறுத்த வரைக்கும்.
3: எஸ், ஓகே, இது பண்ணுங்க, கேள்வி கேட்கலாமா செல்வம்க்கு?
0: ஓகே, அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து பைக்ல போறாங்க. அதாவது காதல் பத்தி பேசும்பொழுது எல்லார்கிட்டயும் என்ன லவ் பண்றேன்னு சொல்ற, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சாங்.
3: கமல்ஹாசன் பைக்ல என்ன பாட்டா இருக்கும், நல்லா பாருங்க.
2: நல்ல
3: பாட்டு தான் செல்வம். அப்படியே கிட்ட வந்துட்டீங்க செல்வம், புடிங்க. சரி, ஓகே,
0: என்ன பத்தி எனக்கே தெரியல, ஆனா நீ சொல்றது, நீ சொல்றத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் வந்து அந்த லைன்ஸ்.
3: பைக் கமல்னு சொல்லியும் அவரால கண்டுபிடிக்க முடியல, அவர் கஷ்டப்படுறாரு. இன்னும் ஈஸியா கேளுங்க. ஞாபகத்துக்கு வரல,
0: பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: நன்றி, தேங்க்யூ.
0: எல்லாருக்கும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, இதுக்கு நானே ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். எஸ், பார்த்த முதல் நாளே அப்படின்றதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்து இந்த சாங் நம்ம கேட்டாச்சு.
3: எஸ்,
0: ஓகேவா, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு காலரோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சரண், எப்படி போச்சு நினைக்கிறீங்க?
3: இந்த ஒரு கேம் ஷோ ரொம்ப நல்லா போச்சு. தேங்க்யூ, கால் பண்ணி பேசின அத்தனை நேயர்களும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ரொம்ப அழகாக்குனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேமை கண்டுபிடிச்சிங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பேர், உங்களுக்கு பாராட்டு கொடுத்துக்கோங்களா?
0: கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, ஆன்சர் கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே சேர்த்து, அதே மாதிரி என் கூட சேர்த்து சூப்பரா இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண உங்களுக்கும் சேர்த்து ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். பாருங்க, எவ்வளவு பெரிய பாராட்டை கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. மக்கள் எல்லாருமே வந்து சூப்பரா இன்வால்வ் ஆயிருக்கீங்க. உங்களுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் மேல் மேல வளரும் அப்படின்னு நாங்க நம்பி உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு நான் விடைபெற போகிறேன்.
3: மீண்டும் நான் இங்க தான் இருப்பேன்,
0: அவர் இங்க, சரண் இங்க தான் இருக்க போறாரு. மீண்டும் உங்களை இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி சஞ்சய் மற்றும்
3: ஆர்ஜி சரண் ஜெயராமன். நான் உங்களை மீண்டும் ஒரு மணிக்கு சந்திக்கிறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வந்து பாத்தீங்கன்னா வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து சுதா ரகுநாதனுடைய குரல்ல, தாமரையோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: இங்க எல்லாமே சமதுளே.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் பாலவாக்கத்தில் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்திக்காடுகளில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையின் நடுவே விழுந்த மரத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12:15. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்டு கடந்த 2019 தொடங்கப்பட்ட திட்டம்தான் ஜல்ஜீவன் மிஷன் எனப்படும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம். இந்த இயக்கம் தொடங்கிய போது 3.23 கோடி, அதாவது 16.7% ஊரக பகுதி வீடுகளில் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வசதி இருந்தது. ஜல்ஜீவன் இயக்கம் இல்லந்தோறும் குடிநீர் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேலும் 12.44 கோடி ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மொத்தமுள்ள 19.36 கோடி ஊரக பகுதி வீடுகளில் 15.67 கோடி, அதாவது 80.95% ஊரக பகுதி வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதுள்ள நீர் விநியோக அமைப்புகளின் செயல்பாட்டை உறுதி செய்து 19 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். இந்த முயற்சியானது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைத்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக வீட்டிற்கு தேவையான குடிநீர் எடுப்பது கடினமான சவாலான பணியாகவே இருந்தது. இது போன்ற கடினமான வேலைகளில் இருந்து நம் தாய்மார்களையும் சகோதரிகளையும் விடுவிப்பதற்கும் அவர்களின் உடல் நலம், கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் ஜல்ஜீவன் திட்டம் முயற்சிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் இலக்குகளை அடைவது என்பது தண்ணீர் சேகரிப்பதற்காக செலவிடப்படும் மற்றும் முக்கியமாக பெண்களுக்கு தினமும் பல மணி நேரங்களை மிச்சப்படுத்தும் என்று மதிப்பிடுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கப்படும் குடிநீரை உறுதி செய்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் இறப்புகளை தடுக்க முடியும். சில பகுதிகளில் நம்பகமான நீர் ஆதாரங்கள் இல்லாதது, நிலத்தடி நீர் மாசுபாடு, சீரற்ற புவியியல் நிலப்பரப்பு, சட்டப்பூர்வ அனுமதிகளை பெறுவதில் தாமதம் போன்ற சவால்களை இந்த இயக்கம் எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 5 பெண்களுக்கு கலர் சோதனை கருவிகளை பயன்படுத்தி நீர் மாதிரிகள் கட்டிடங்களை சோதிக்க பயிற்சி அளித்தல் மூலம் 2024-25 நிலவரப்படி 24.6 லட்சம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 54.2 லட்சத்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நீர்வள அமைப்புகளை செயல்படுத்துதல், நிர்வகித்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய சமூக பங்களிப்பை எளிதாக்குவதற்கு 14,000-க்கும் அதிகமான அரசு

0: சாரா நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் சமூக அடிப்படையில் செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஜல்ஜீவன் திட்டம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான இலக்கை அடைவதில் ஜல்ஜீவன் திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் நீர் சேகரிப்பின் சுமையை குறைத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த திட்டமானது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது. வாழ்க்கையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வளர்க்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான அதன் லட்சிய இலக்கை அடைவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டமானது வரும் 2028 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 12:06 நொடிகள் ஆயிற்றுக்கு. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு குணம் வந்து நமக்கு ரொம்ப பிடித்த ஒன்றா இருக்கும். அந்த பிடித்த குணம் தான் அவர்களை நம்மிடம் ஒரு நண்பர்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய எந்த குணத்தை கண்டு நீங்கள் வியந்து இருக்கிறீர்கள், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038, இல்லைனா 2955205544. வெளியூர் நேர்களா இருந்தா 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து. எஸ் மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில், பழனி பாரதியின் வரிகளில், தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கையில் அமை எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 12:13 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், உங்கள் நண்பர்களிடம் இருக்கும் எந்த குணத்தை கண்டு நீங்கள் வியந்திருக்கிறீர்கள், அதுதான் இன்னைக்கு நாம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில குணங்கள் வந்து இது நமக்கு இல்லையே, நாம இதை வந்து கத்துக்கணும் நண்பர்கள்கிட்ட இருந்து அப்படின்னு நாம வந்து சிந்திச்சிருப்போம். சில குணங்கள் வந்து என்னால் கூட இப்படி எல்லாம் பண்ண முடியாதுப்பா, நீ எப்படிப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் நாம வியக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் இல்லையா. பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. கலா மேடம் சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்புமான நன்றி. அதாவது பிறருக்கு உதவி செய்கிற ஒரு குணம், அது வந்து ரொம்ப அவசியம், முக்கியமான ஒண்ணு இல்லையா. சில நேரங்கள் வந்து இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள் ஒத்து போறதாலையும் அவங்க வந்து நண்பர்களா தோழிகளா மாறக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் இல்லையா. தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா, குரலில் கலைக்குமார், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Hysteric Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேரம் 12:21, 13 நொடிகள் ஆயிற்றுக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் நண்பர்களிடம் இருக்கும் எந்த குணத்தை கண்டு நீங்கள் வியந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். என் கூட பேசணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. எஸ், வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு உறவு அப்படின்னா அது வந்து நட்பு அப்படின்னு சொல்லலாம். பள்ளி பருவத்திலையும் சரி, கல்லூரி பருவத்தில், அப்புறம் வேலை செய்யக்கூடிய நாட்களில், இல்லை வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய நட்பு, அந்த நட்பை உறவாக்கி பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாமே வந்து ஒரு தனி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அந்த பள்ளிக்கால நண்பர்களோடு இன்னமும் வந்து பேசுறது பழகிறது அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த கெட் டுகெதர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அலுமினி மீட், இதெல்லாம் வந்து ஸ்கூலில் காலேஜஸில் வரும்பொழுது அதில் வந்து தவறாமல் கலந்துக்கிட்டு அவங்கள பார்க்கறது, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து நாம் வந்து தொடர்றது அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எவ்வளோ மகிழ்ச்சியையும் எவ்வளோ துன்பங்களையும் நாம் நண்பர்கள்கிட்ட பழகி பகிர்ந்து கொண்ட அந்த நினைவுகளெல்லாம் வந்து நம்ம ஞாபகத்திற்கு வரும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குணம் நம்மளை வந்து ஒரு நல்ல விதத்தில் பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கலாம், நாம் பார்த்து வியந்திருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கலாம். அதை பத்தி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். கணேசிபுத்திரமா, பட்டாபிராம்ல இருந்து.
1: பட்டாபிராம்ல இருந்து யாரு?
2: கலையரசி.
1: கலையரசி, சொல்லுங்கம்மா.
2: என்னோட நண்பர்கள் வந்து உடனடியே செய்தி சொல்லிடுவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க.
1: ஓ,
2: இப்ப சமீபத்துல பால சால்மன் கேட்ட வந்தது செய்திகள்ல சொல்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க, இல்லாட்ட போன் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும், எப்படி அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சு முடிச்சுங்கிற மாதிரி. உறவினர்கள் நடுவில் ஆகட்டும், நட்பு வட்டத்துல ஆகட்டும், முதல்ல சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்காங்க இல்லையா, தேவைப்படுது. நமக்கும் நம்ம அவ்வளவு வெளியே போறது இல்ல பாப்பா, வயசாக ரொம்ப அட்டன் பண்றது இல்ல எதுவுமே. சரி சொல்றாங்க, கேட்டுப்போம். நம்ம வீட்டுல இருந்து வாழ்த்துற வயசாயிச்சுப்பா, ரொம்ப முன்னாடியெல்லாம் அலைய முடியாது இல்லையா. அதனால சரி நம்ம கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட தேங்க்ஸ் பண்றது தான் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே நட்பு தொடரட்டும். உறவினரா இருந்தாலும் நட்பாக தான் பழகிறாங்க.
1: நிச்சயமா, நிச்சயமா.
2: அப்படிங்கிற மாதிரி அது உடனே சொல்லணும்னு அவசியமும் இல்ல, அது எந்த ராத்திரியா பழகணும் தெரியாது, உடனே சொல்லிட்டு
1: போனதான்.
2: நம்ம அப்புறம் கூட பாத்துப்போம், அப்படியே பாப்போம்ட்டா அப்புறம் பாத்துக்கலாம். தூங்கிட்டு இருந்தா கூட அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா எப்பயே சொல்லிட்டு இருக்காங்களே, இதை நம்ம பாக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப நல்ல அப்பப்ப செய்தி தெரிவிக்க நல்லது. எந்த ஊர்ல சீரடியில இருக்காங்க இப்ப, அப்பயுமே அந்த சீரடி போட்டோ எல்லாம் போட்டுட்டாங்க உடனடியா. நினைச்சு விட அந்த மாதிரி ஊருக்கு வீட்டுல போக முடியாது இல்லையா.
1: உண்மை, உண்மை.
2: அவ்வளவு தூரம் போக முடியாது. சரி அங்கே நம்ம அவளே அங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இப்ப பாம்பேல இருக்காங்க, ஆனாலும் பக்கத்துல இருக்க மாதிரி
1: எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமா ஒவ்வொரு நண்பர்களும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்கிற அந்த ஒரு நிலை அப்படிங்கறது வந்து எங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லாமலை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில் அறிவுமதியின் வரிகளில் கேட்டு இணைந்திருப்போம்.

இன்னும் சில மணித்துளிகளில் தொடர்வது, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 12:35 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் நண்பர்களிடம் இருந்து நீங்கள் கண்டு வியந்த ஒரு குணம் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இருந்து வியந்த குணங்களாக நான் வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து உடனே உடனே எங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த குணமாகட்டும், எல்லோருக்கும் உதவி செய்கிற குணமாகட்டும், இது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் ராஜ்குமாரின் இசையில் தாமரையின் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருப்போம்.

நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

நேரம் 12:41 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் நண்பர்களிடம் இருக்கும் எந்த குணத்தை கண்டு நீங்கள் வியந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2959205544. வெளியூர் நேயர்களா இருந்தா 044 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். இஸ் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் பவதாரணி, குரலில் பழனி பாரதியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 12:47 ஆயிற்றுக்கு. ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உனது நண்பன் யார் என சொல், உனது குணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரோட பழகிறோம் அப்படிங்கிறத வச்சே நம்மளுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா, அந்த குணங்களை பார்த்து நாம் அதிசயித்த வியந்த தருணங்கள் நம் குடம் இருக்கும். அதே நேரம் நண்பர்கள் வந்து ஏதாவது தவறு செய்கின்ற பொழுது அதை இடித்துரைக்கின்ற ஒரு மனமும் நிச்சயம் இருக்கணும். அந்த பாதையிலே நாமளும் பயணிக்காமல் அவர்களை அதிலிருந்து நாம் மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நட்பு அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு பலமான நட்பாகவே அமையும். அந்த மாதிரி அமைந்த நட்பு தான் நீண்ட காலமும் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ், பாடல் வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்து கேட்கலாம் விஐபி திரைப்படத்திற்காக. எஸ், விஐபி படத்திலிருந்து பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 12:52. ஆயாச்சு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்கள் நண்பர்களிடம் இருக்கும் எந்த குணத்தை கண்டு நீங்கள் வியந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
1: சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி மேடம்.
1: ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்க்காம வர்றது. ஸோ அது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸ்மைல்ஸ் ஹாப்பினஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் தரும். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கஷ்டப்படும் போது கூட நிக்கிறவங்க தான் ஒரிஜினலான ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் நினைக்கிறேன்.
0: உண்மை.
1: கஷ்டமான சிச்சுவேஷன்ல அவங்க கூட நிக்கிறவங்க தான் நிச்சயமாவே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்ச குணம்னா, கலகலன்னு பேசுற ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், அமைதியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், டான்ஸே வராது எனக்கு. சோ டான்ஸ் ஆடுறவங்க
0: பிடிக்கும்,
1: கிளாஸ்மேட்ஸ் கூட சொல்லலாம் பிடிக்கும். வாவ், சூப்பரா ஆடுறாங்க அப்படின்னு பாட்டு பாடுறவங்க அவங்களும் எனக்கு பிடிக்கும். பிடிக்காதவங்களே இருக்க முடியாது,
0: இருக்கவே முடியாது.
1: எது எது ரொம்ப ரொம்ப பிடிச்ச குணம் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துடும், டக்குன்னு ஏதாவது டெசிஷன் எடுக்கும்போது கோபம் வந்துடும். அப்போ அந்த கோபம் வரும்போது அந்த 1 hour அப்படியே அப்செட் ஆயிடுவேன். அந்த 1 hour அப்படியே கொஞ்சம் பிளாங்க் ஆயிடும், அந்த டைம் வேஸ்ட் ஆயிடும், அதுலயே இருப்பேன். சோ என்னால டெசிஷனே எடுக்க முடியாது. ஆனா அதுவே கூலா அந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றவங்களுக்கு வந்து நிச்சயமா அவங்க கூலாவே இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா அது வந்து சால்வ் பண்ணிடுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்செட் ஆகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி உட்கார மாட்டாங்க. ஈஸியா அவங்க
0: ஹேண்டில் பண்றவங்களும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இல்லையா?
1: ஆமா, மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க,
0: ரொம்ப சந்தோஷமா. அதாவது ஆடுறவங்க பாடுறவங்க அதெல்லாம் குணத்துல சேருமா அப்படின்னா இல்ல, அவங்களுடைய திறமை, அந்த திறமை நமக்கு அது இல்லையே, அதனால ஆடுறவங்க பாடுறவங்க இந்த நண்பர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, உண்மையான நண்பனை நம்முடைய ஆபத்து காலத்துல தான் நாம உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு உண்மையான வாசகம். வணக்கம் அடையின் போய் யாரு இங்க இருந்து? வணக்கம், நிகழ்ச்சியோட நிறைவு. ராஜசேகர் சார், நிகழ்ச்சியோட நிறைவா? அதுவும் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க.
2: என்னுடைய நண்பர் 5th to 11th வரைக்கும் கூட படிச்சான். அவன் வந்து சொல்லுங்க, எப்பவுமே பொறுமையா இருக்கணும். அவங்ககிட்ட வேண்டிய குணம் அது ஒண்ணுதான், பொறுமையா இருக்கா. ஆனா கொஞ்சம் அவனுக்கு இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, டெய்லி பாத்துட்டு இருக்கு அவன், அப்பப்ப போய்
0: விரைவில் குணமாயிடும் சார். அதாவது பொறுமை அப்படிங்கறது ரொம்ப அவசியம், அந்த பொறுமை அந்த நண்பர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்னா நிச்சயம் வந்து இருந்திருக்கும். அதை பார்த்து நாம வியந்திருப்போம், சில நேரம் அதை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு சூழல்ல இருப்போம், சில நேரம் இதெல்லாம் என்னால முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு முடிவையும் நாம எடுத்திருப்போம். எது எதுவா இருந்தாலும் சரி, உண்மையான நட்பு அப்படிங்கிறது காலம் கடந்தும் நிற்கக்கூடிய ஒன்றா நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீண்டும் நான் 2 hours ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் வந்து உங்களை

சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அரிஹரன் குரலில், வைரமுத்து வரிகளில், தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு அழகான மதிய வணக்கம். எஸ் நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் பேசிட்டு இருக்கேன். இது எஃப்எம் ரெயின்போ திரைகாலம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:01 ஆயாச்சு. இந்த 1 மணி நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க டைம் இல்லையா? ஸோ அப்போது வந்து லைக் பழைய பாடலெல்லாம் கேட்கும்போது இன்னும் அந்த அது அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி பாடல் தான் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த பிளேலிஸ்ட்டை நான் உருவாக்கின நபர், இந்த பிளேலிஸ்ட்டில் யார் இந்த சாங்கெல்லாம் எடுத்து வச்சாங்களோ ஒரு பெரிய பெரிய நன்றி அவங்களுக்கு. ஏன்னா ஆரம்ப பாடலே அப்படி ஒரு பாடல் தான், எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். சமீபத்தில் இவங்க இல்லை அப்படின்றத நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு இந்த பாடலை கேட்டு நான் அதை அப்படியே தேர்த்திக்கிட்டேன். என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க? பாகியலட்சுமி திரைப்படத்திலிருந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அந்த பாட்டு, சுஷிலாவோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில். ஏன் சௌக்கர் ஜானகி அம்மாவை இவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்னா, தன்னோட குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லாமல் இருந்தேன், அப்போ தான் நடிக்க வந்தேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அவங்க இவ்வளோ ஜாம்பவானாக இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு பாடலை கேட்டாலே பார்த்தாலே தெரியும். பார்க்குறத விட நீங்கள் கேட்கும்போது சௌக்கர் ஜானகி அம்மா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்மணி வந்துடுவாங்க. அந்த வெள்ளை புடவையில் அவ்வளவு நேர்த்தியாக நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாடலாம் இப்போ இல்லைன்றது எனக்கு ஒரு பெரும் வருத்தம். ஆனால் எஃப்எம் ரெயின்போ இருக்கும்போது அந்த மாதிரி பாடல் நம்ம திரும்பி திரும்பி கேட்போம் இல்லையா? எஸ் அந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது. மாலை பொழுதின் மயக்க தேவை இந்த மதியம் நேரத்தில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூள். அண்ட் இது என்னோடய ஃபேவரட் ஃபேவரட்டான பாட்டு.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: அதில் ஆரம்ப 2 பாடலுமே ரொம்ப அழகான பாடல்ல. எஸ் கேட்டு முடித்த இந்த பாடல் வந்து சுஷீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் பெயர் வந்து பாலும் பழமும், காதல் சிறகை காற்றினை விரித்து. எஸ், ரொம்ப அழகான பாடல். ஆரம்பமே 2 பாடலும் வந்து ஆஹா அப்படி இருந்துச்சுல. எஸ், இந்த அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 1:11 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க, இது துறை கானம். ஆயிரம்னா சொல்லுங்களேன், இந்த காலத்தில் எனக்கு இந்த காலம் தான். ஓகே, நான் இந்த ஜென்ரேஷன் தான், பட் ஸ்டில் எனக்கு அந்த பழைய பாடல்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப சூதிங்காக இருக்கும். வா, எங்கே இங்கே இந்த மாதிரி பாடலாம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எஸ் இந்த மாதிரி பாடல்லாம் கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து மறுபடியும் ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறது பிளேலிஸ்ட்டு கொடுத்தாங்க. பாசமலர் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் வந்து வருது, வாராயின் தொழில் வாராயும். எல்லாரீஸ்வரி மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடிய பாடல், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோட ஈசையில் தான் இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரீஸ்வரி அப்போலாம் வந்து லைக் இவங்க எல்லாரீஸ்வரி அவங்க வந்து குழுவாக பாட போவாங்க, ஸ்கூலில் ஒரு சிங்கராக ஒரு பாடகராக இருப்பாங்க. அப்போ உங்களை பார்த்து வாங்களேன் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை கொஞ்சம் மெயினாக கொடுத்துருப்பாங்க. அங்கே ஆரம்பிச்சது இல்லை. எஸ் இந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு, கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளை.

ஆஹா, அடிக்கிற வெயில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற பாடல் வந்து கேட்டு பிடிச்ச இல்லையா? எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த பாடல் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். அதுவும் பி.வி. ஸ்ரீனிவாசோட குரலில் இந்த பாடலை கேட்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குல்ல.

எஸ் பி வி ஸ்ரீனிவாசுடைய குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் இருந்தான் பாடல் கேட்டீங்க. பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 1:21 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: திரைக்கானவில் வந்து அடுத்து ஒரு சூப்பரான பாடல். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடித்தமான பாடல். அதே சாவித்ரி அம்மா தான் அப்படியே கண் மடந்து நிற்பாங்க இந்த பாடலை வந்து கேட்கும்போது. அந்த கெட்டப்பில், அந்த கெட்டப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க போட்ட படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த பாடத்தில் இருப்பார். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாங், எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜியாக எனக்கு ஒரு ஒரு வேகாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த பாடல் வந்து நான் பார்த்தது சின்ன வயசில் டிவியில் பார்த்த பாடல். பார்த்ததுமே சில பாடல் நம்மளுக்கு பிடிக்கும்ல, பழைய பாட்டெலாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது அந்த வயசில். பட் இந்த பாட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த படம் எடுக்கப்பட்ட விதம், அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதம் அதெல்லாம் அழகாக இருக்கும். அவங்க ரெண்டு பேர் ட்ரெஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் இல்லையா அந்த காலத்தில். அந்த மாதிரி பாடல் தான் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து ஏஎல் ராகவன் மற்றும் பி சுஷீலாவுடைய குரலில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அகைன் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, விஷ்ணுநாதன் ராமமூர்த்தியோட ஈஸியில் தான். இந்த பாட்டை கேளுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். எஸ் கேட்டு நந்தனங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே கேள் லாமே சமதுலே.
2: ஆனா ஆனா ஆவன்னா ஆவன்னா ஈனா ஈனா ஈயன்னா ஈயன்னா பூனா பூனா பூவன்னா பூவன்னா ஏனா ஏனா ஏயன்னா ஏயன்னா ஐயன்னா ஐயன்னா பூனா.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: மெல்லினமாம்
5: இடையினமாம்
4: இடையினமாம்.

பட்டுச்சு இந்த படத்தை எடுக்கும் போது. அப்படி தான் ஏஎல்எஸ் அந்த ப்ரொடக்ஷன் குரூப் ஆரம்பிக்கிறாங்க. ஜி கோபாலகிருஷ்ணன் டைரக்டராக வராரு. அந்த ஒரு திரைப்படத்திலிருந்தா இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ் யார் பாடியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலாவோட குரலில். கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவன் ஐயாவுடைய இசையில் தான். எனக்கு கே வி மகாதேவன் ஐயாவை ரொம்ப பிடித்த ஒரு மியூசிக் டைரக்டர். எஸ் அவர் அந்த ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்குது. கேட்டு நின்றுருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.

நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

நான் தான் அப்பவே சொன்னல இந்த பிளேலிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அந்த ஒரு சாரதா திரைப்படத்திலிருந்து அவ்வளோ அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:41 ஆயாச்சு. இந்த மதிய நேரத்தில் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் சின்ன தூக்கம் போடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் இவ்வளோ சூப்பரான பாடலாம் போடும்போது இன்னொன்று தூங்குவேன் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. எஸ் அந்த வரிசையில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி சுஷீலாவோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி எழுதிய இந்த பாடல் தான். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படின்ற இந்த ஒரு பாடல் என்ன ஒரு கவித்துவமான வரிகள்லாம் இருக்குள்ள அந்த பாடலில். எஸ் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள.

எப்படி சொல்வேனடி அப்படின்ற மாதிரி நான் எப்படி தான் சொல்லுவேன் இந்த மாதிரி பாடல்களுடைய அருமையெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் நிகழ்ச்சியில் வந்து இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1 மணி 45 நிமிஷம் ஆயாச்சு.

0: 101.4 இனி எல்லாமே தூள
1: எஃப்எம் ரெயின்போல திரைக்கடம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அவங்க ஆரியசரன் ஜெயராமன் தான். இந்த ஒரு அழகான பாடலில் அவங்களுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இஸ் நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப பேசாத சரண் பாட்டு போடு அப்படின்னு தானே சொல்றீங்க? ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா பாடல்கள் அப்படி இருக்கு. தாய் சொல்லி தட்டாதே திரைப்படம்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: தண்ணி.

எஸ் அழகான பாடல் வந்து கேட்டு முடித்தது நேரம் 1:54 ஆயாச்சு. இந்த சண்டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து லைக் சில நேரங்களில் நம்மளுக்கு பிடித்தமான வேலையாக இருந்தால் சண்டே கூட நம்ம சீக்கிரமாக எழுந்திருவோம். லைக் மண்டே கூட நம்ம ஆசையாக எழுந்து அந்த காலை வந்து ரொம்ப அழகாக வந்து எதிர்கொள்ளும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சண்டே வந்து லைக் ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு இந்த டியூட்டி இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கும் போது, சண்டே அதுவுமா நம்மளுக்கு இந்த டியூட்டி போட்டிருக்காங்க, அப்போ இந்த நாள் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் காலையில் நான் எழுந்திருக்கும் போது நினச்சிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் இந்த நாள் வந்து எனக்கு அப்படி தான் போச்சு. எஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, பட் என்ன இன்னைக்கு காலர் எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ அதனால் அழகான பாடலும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியான தருணம் கிடச்சிது எனக்கு. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசணும் நம்ம. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, கிளம்ப போகிற நேரம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. எஸ் இன்றைக்கி ரொம்ப அழகழகான பாடலாம் கேட்டோம், நான் ஒரு கேம் ஷோ விளையாடிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். எஸ் இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அழகான ஒரு நாளில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, உங்களை விட்டு கிளம்புறதுக்கான மனசே வரல போல. எஸ் நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடலாக வந்து பி சுஷீலாவோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் இந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து மாலை சூடுமான நாள். எஸ் இது என்னுடைய அனதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் பாட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். எஸ் அண்ட் ஒன் மோர் ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ, இந்த பிளேலிஸ்ட்டை இன்றைக்கி கொண்டு வந்த நபருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இதே மாதிரி பாடலாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜாலியாக மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க.

ஓகே, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராமன். எஸ் இந்த பாடலோட கிளம்புறம் கேட்டு நந்திருங்களேன். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 2:33. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பிறைசூடன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 2:10 50 நொடிகள் ஆயிற்றுக்கு. பி சுஷிலா குரலில், கங்கையம்பரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: Mename.
1: Vai.
2: Rainbow Melodies. Idamai, Isayai.

நேரம் 2:15 ஆயிற்றுக்கு. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி. குரலில் இளையராஜாவின் இசையில் மற்றும் வரிகளில் பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:19. அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போன்ஸ்ல இணைந்து பாடிய பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து.

மேலும் சில மணித்துளிகளில், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 2:46:35. ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி. சுஷிலா, குரலில் ஆர். வி. உதயகுமார், வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

நேரம் 2:56 நிமிடம். நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில், மு மேத்தா வரிகளில், இளையராஜாவின் இசையில்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற ஃபரோஸ்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். திரை கானம் கேட்க இருக்கிறோம். நேரம் 3:03:05. மனதிற்கு நெருக்கமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். சின்மயி மற்றும் கார்த்திக் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில் பாடல். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

வேண்டிடுமே. அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரண் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் பாடல்.

நேரம் 3:20 25 நொடிகள் ஆயிற்றுக்கு. சுறா திரைப்படத்திலிருந்து பாடல், கார்த்திக் மற்றும் ரீட்டா குரலில், சினேகன் வரிகளில், மணி சர்மா இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

தொடர்வது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 3:56 நிமிடம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அயன் திரைப்படத்திலிருந்து பாடல், பாவஜெயின் வரிகளில் ஹாரி ஜெயராஜின் இசையில், வெள்ளிதயாள், ஹரிச்சரன் மற்றும் சின்மயி குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தமிழக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற பாரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 30.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: நேரம் 4:03:40 ஆயாச்சு. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2959025545. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். வணக்கம் ரெயின்போ. எஸ், விடுகதைகள் ரொம்ப எளிமையாகவே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடையும் வந்து நீங்கள் வந்து எளிமையாகவே கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றா கண்டிப்பாக இருக்கும். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்துமா? வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஈஸியாகவே கேட்குறமா உங்களுக்கு? கோடையில் ஆடி வரும், வாடையில் முடங்கி விடும், அது என்ன?
4: கோடையில் ஆடி வருமா?
3: கோடை காலத்துல ரொம்ப அதிகமா தேவைப்படக்கூடிய
4: ஒண்ணு.
3: கோடை காலத்துல ரொம்ப அதிகமாவே நாம வந்து இத பயன்படுத்துவோம். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல.
4: கோடையில் ஆடி வரும்,
3: வாடை வாடையில் முடங்கிவிடும்.
5: சொல்லுங்கம்மா.
3: கோடையில் ஆடி வரும், வாடையில் முடங்கிவிடும்.
5: வியர்வை.
3: வியர்வை. வியர்வை மழை காலத்துல வராதா? வேலை செஞ்சா கூட
5: மழை காலத்துல வராதேம்மா?
3: வராதா? அது ஒரு அது ஒரு பொருள். அது ஒரு பொருள்.
5: கோடையில்
3: ஆடி வரும், நாம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கோடையில் ஆடி வரும், வாடையில் முடங்கிவிடும். அது இல்ல, அது ஒரு பொருள். குடையும் இல்லையே, நம்ம மழை காலத்திலயும் பயன்படுத்துவோமே. என்னவா இருக்கும்? தெரியலமா, அடுத்த நேர கழி விட்டுலாம். வணக்கம். வணக்கம். யாரைங்கிறது? வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம், கால் பண்றோங்க. வணக்கம் ரெயின்போ. எஸ், ரொம்ப சுலபமான ஒரு கேள்விதான் இது. ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டேன். கோடை காலத்துல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். யாரைங்கிறது?
6: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். கலைசாமி சார், கோடையில் ஆடி வரும், வாடையில் முடங்கிவிடும்.
6: இளநீர் மேடம்.
3: ஐயோ இல்லையே சார், இவ்வளவு கடினமாவா கேட்டுட்டேன். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாரைங்க இருந்து?
7: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
3: சொல்லுங்க சார்.
7: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கோடையில் ஆடி வரும், வாடையில் முடங்கிவிடும்.
7: கோடையில்
3: ஆடி வரும், வாடையில் முடங்கிவிடும். ஒரு பொருள். ஒரு பொருள் அப்படின்னு நான் சொன்னேன். கோடை காலத்துல நாம அதிகமா அதை பயன்படுத்துவோம்னு சொன்னேன்.
7: கோடை காலத்துல கோடை காலத்துல அதிகமா நம்ம பயன்படுத்துவோமா?
3: கோடையில் ஆடி வரும், வாடையில் முடங்கிவிடும்.
7: வாடையில் முடங்கிவிடுமா?
3: ஆமா. குளிர் குளிர் காலத்துல நாம அதிகமா பயன்படுத்த மாட்டோம், ஆனா கோடை காலத்துல அதிகமா பயன்படுத்துவோம். வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள். இவ்வளவு சொல்லியும் யாருமே கண்டுபிடிக்கலையே.

0: கம்பளி.
1: கம்பளி கோடை காலத்துல பயன்படுத்துவோமா சார்? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி, சொல்லுங்கம்மா, விடையோட வந்திருக்கீங்களா?
2: குடை
1: குடை குடை மழை காலத்துல நாம பயன்படுத்துவோமே, அதுதானே அதிகமா பயன்படுத்துவோம். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வரதராஜன் சார். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரங்கராஜன் சார், சொல்லுங்க சார். விசிறி? விசிறி என்ன விசிறி? நாம ஏன் கையில விசிறணும்? தேவையில்லாம பரவாயில்ல, விசிறி அப்படின்னு வந்து சொன்னதால மின் விசிறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மின் விசிறி அப்படிங்கிறது சரியான விடை. ஃபேனு அஞ்சாம் நம்பரில் வச்சாலும் உடலியப்பா, பன்னெண்டாம் நம்பரில் வைப்பா அப்படின்னு கோடை காலத்தில் கத்துவோம். இதுவே மழை காலமாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபேனு சுவிட்ச் எங்கே இருக்குது, முதல்ல அதை ஆஃப் பண்ணுப்பா, யாருப்பா அதை போட்டா அப்படின்னு வந்து கத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்மளை கொண்டு வந்து தள்ளி விட்டுரும் இல்லையா? அவ்வளோதாங்க, மின் விசிறி அப்படிங்கிறது தான் விடை. சரி, இதுக்கப்புறம் ஒரு பாடல் கண்டிப்பாக கேட்டுட்டே வந்துடணும். அடுத்த பாடல் நிகழ்ச்சியின முதல் பாடல் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பாடல்கள் வெயிட்டிங், அதுக்கு முன்னாடி விடுகதையும் நிறைய காத்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் விடை சொல்ல தயாராகவே இருங்க. பாடலுக்கு அப்புறம் நாம் வந்து இன்னும் நிறைய விடுகதைகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நானும் தயாராகவே இருக்கேன். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் மனோ ஈஸ்வரத் மற்றும் சிற்பியின் இசையில், குரலில் பழனி பாரதியின் வரிகளில், சிற்பியின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: நேரம் 4:15 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன், நல்லா இருக்கேன் சார்.
1: நன்றி நன்றி
0: சார். உங்களுக்கான விடுகதை, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு, அது என்ன? அடி வந்து காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வந்து வீட்டுக்கு.
1: சோளக்கதிர் சொல்லாங்களா?
0: சோளக்காடா?
1: சோளக்கதிர்,
0: சோளக்கதிர், சோளக்கதிர் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம்,
1: சோளக்கதிர் வந்து கதிர் வந்து நம்ம வீட்டுக்கு, ரெண்டு மாடு சாப்பிடுது, அடி வந்து நிலத்துக்கு,
0: நிலத்துக்கே அப்படியே விட்டுடுறோம். சிறப்பு சார். நெற்கதிரும் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நெற்கதிர், சோளக்கதிர் எல்லாமே வந்து வந்துடும். அதனுடைய அடி வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். அடுத்த முறை உழவுக்கு பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே வந்து ஒரு உரமாகவும் பயன்படுது. நடுவில் இருக்கிறது வந்து மாடு சாப்பிடுவதற்கு வைக்கோலாக பயன்படுது. அதனுடைய நுனி வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நெல்லை அரிசியாக்கி சாதமாக்கி சாப்பிட்றோம் இல்லையா. நெற்கதிர் அப்புறம் சோளக்கதிர் நாம சொல்லலாம். வணக்கம் ரெயின் போயார், இங்கிருந்து.
2: வணக்கம்.
0: வணக்கம். நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? பத்மாவதிமா, நீங்க பேசுறது சரியா கேக்கலையே. இப்ப நல்லா கேக்குதே. போவோமா விடுகதைக்குள்ள? இல்ல, நீங்க பேசுறது புரியல எனக்கு. பத்மாவதிமா கேக்குதா? சொல்லுங்கம்மா. ஆமா, நான் விடுகதை சொல்லவா? 1000 கிளிகள் அந்தரத்தில் தொங்குது, அதை யாரும் பார்க்காத வண்ணம் அழகு திரை மூடி நிற்குது. என்னது? 1000 கிளிகள் அந்தரத்தில் தொங்குது, அது யாருக்கும் தெரியாத வண்ணம் அழகு திரை மூடி நிற்குது. வவ்வால் இல்லையே. சொல்லுங்க.
2: அண்ணன் தம்பி ரெண்டு பேரு, அவனை சுத்தி 12 பேரு.
0: அவனை சுத்தி 12 பேரா?
2: ஆமா.
0: அண்ணன் தம்பி ரெண்டு பேரு?
2: ஆமா.
0: 10 பேருன்னா கூட ஏதாவது சொல்லிடலாம்.

0: பன்னெண்டு பேர் என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். அடாடாடாடாடா, சிறப்பு. ஆனாலும் இந்த விடுகதைக்கு நீங்க விடையே சொல்லல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்மா, திருப்பாச்சி இருந்து எட்டியபுரம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா. எனக்கு முதல் கேள்வி பதில் நல்லது உடையே தெரிஞ்சு,
0: நல்லா தெரிஞ்சது. இந்த கேள்விக்கு விடை தெரியலையே.
1: மூணு பேரும் பேசினாங்க, மூணு முறை கட்டாயம்
0: அப்படிங்களா? சொல்லுங்க சார். சார் இந்த விடுகதை
1: ஒண்ணு தேன் கூட இருக்கும், இல்ல நட்சத்திரமா இருக்கும்,
0: ரெண்டுமே இல்லையே சார். சிவா சார், ஆமா சார், நம்ம முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேர்கிட்ட கேட்டுருவோம் சார். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் சந்திரா, வேலச்சேரில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சந்திரா மேடம், ரேடியோ வாலியம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க தான் விடை சொல்லணும். 1000 கிளிகள் அந்தரத்தில் தொங்குது, அதை யாரும் பார்க்காத வண்ணம் அழகு திரை மூடி நிற்குது.
2: நட்சத்திரம் வானம்.
0: நட்சத்திரம் வானம் இல்லையே.
2: ஆயிரம்
0: கிளிகள் அந்தரத்தில் தொங்குது, அதை யாரும் பார்க்காத வண்ணம் அழகு திரை மூடி நிற்குது. ஒரு உணவு பொருள் அது. ஆயிரம் கிளிகள் அந்தரத்தில் தொங்குது, அதை யாரும் பார்க்காத வண்ணம் அழகு திரை மூடி நிற்குது. இல்லையே, தேன்கூடு ஏற்கனவே சொன்னாங்களே, தேன்கூடு இல்லையே. அது தெரியாத மாதிரி மூடி நிற்கும் திரை, வந்து மூடி நிற்கும் திரை மாதிரி. இல்லையே, ஒரு உணவு பொருள் இது. நுங்கும் இல்ல, தேனும் இல்ல, அதுவும் இல்லையே. 6 மணி வரைக்கும் விடை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? சந்திரசேகர் சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க? கல்யாண சுந்தரம் சார், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? பலாப்பழம் இல்லையே, அந்தரத்தில் தொங்குது, மேல மேல சார். அடுத்த நேருக்கு வழி விட்டுலாம் சார். நன்றி சார், வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? சொரக்கா இல்லையா? ஐயோ, இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்கம்மா. அடடடடா, சொரக்காவா இருக்குமா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாவம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் மேடம், லட்சுமி பேசுறேன்.
0: லட்சுமி மேடம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை? மாதுளையா இருக்கும் இல்லனா பலாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து ஒரு காய், ஒரு காய் வகை. இந்த மரத்துல இருந்து நமக்கு பழம் கிடைக்கும்.
3: அதுதான் நான் சொன்ன, மாதுளை இல்லனா பழம், பலாப்பழம்
0: இல்ல. இல்ல, ரெண்டுமே இல்ல. இது வந்து பழ, அதாவது இந்த மரத்துல இருந்து நமக்கு காயும் கிடைக்கும், பழமும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும், எல்லாமே சமையலுக்கும் பயன்படும், தண்டும் கிடைக்கும். இதுக்கப்புறமும் சொல்லல. வாழைப்பழமா? வாழைப்பழமா? வாழைப்பழம் எப்படி வருது? வாழைப்பழத்துக்கு முன்னாடி வாழைப்பூவா? வா, எப்படியோ க்ளூ கொடுத்து லட்சுமி மேடமா கண்டுபிடிக்க வச்சாச்சு. வாழைப்பூ அப்படிங்கிறது சரியான விடை. இப்போ அதில் இருக்கக்கூடிய பூ ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அதை வளைச்சி பார்த்தோம் அப்படின்னா கிளியினுடைய உருவம் மாதிரி அப்படி லேசாக தெரியும். அப்போ அதை வந்து அது மேலே இருக்கக்கூடிய திரை மூடி நிற்குது இல்லையா, அதை நம்ம விளக்கிட்டு பார்த்தா தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வாழை பூக்களே வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூ நம்ம கண்ணுக்கு தெரியும். வாழைப்பூ அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து நாம் பேசுவோம். இயேசு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஜோடி திரைப்படத்திலிருந்து சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வரலதா, குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: அழகு தரும் சக்கரம், அது என்ன?
1: அழகு தரும் சக்கரம் நிலா.
0: நிலா இல்லையே. எஸ் ரொம்ப ஈஸி தான் இது. அச்சு இல்லாத சக்கரம், அழகு தரும் சக்கரம் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். நேயர்கள் கண்டுபிடிக்கலை, பார்ப்போம் யாரு அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு.

0: நேரம் 4:27 50 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952055554. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: திருவள்ளூர்ல
0: இருந்து
1: வினோலா.
0: வினோலா, உங்களுக்கான விடுகதை அச்சு இல்லாத சக்கரம் அழகு தரும் சக்கரம், அது என்ன? ரொம்ப ஈஸி.
1: அச்சு இல்லாத சக்கரம்
0: அழகு தரும் சக்கரம். தெரியலையா? முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? விஸ்வநாதன் சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், அச்சு இல்லாத சக்கரம் அழகு கூட்டும் சக்கரம்.
2: இன்னும்
0: அச்சு இல்லாத சக்கரம் அழகு.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: medals. The first one came in the team event of the 10-meter women's air rifle. The trio of Vidarsa Vinod, Sonam Maskar and Ella Vanil won the silver medal, and then Ella Vanil went on to win the silver medal in the individual event as well.
1: इसके बाद बात करते हैं MMA की, जिसमें सुचिका तारियाल ने सेमीफाइनल में प्रवेश कर लिया है और अपने लिए कम से कम एक मेडल सुनिश्चित कर चुकी हैं।
0: Similarly, the cricket team, the women's cricket team has also secured a medal riding on Shefali Verma's swashbuckling 100. India defeated Bangladesh in the semi-final by 114 runs, which means now they will compete with Sri Lanka in the finale for the gold medal.
1: Hockey में भी भारतीय महिला और पुरुष टीमों ने अपने-अपने मुकाबले जीते. इंडिया में महिलाओं में जो मुकाबला हुआ वो भारतीय टीम ने 19-0 से जीत लिया उज़्बेकिस्तान के साथ. वहीं पुरुषों ने 13-1 से इंडोनेशिया से अपना मुकाबला जीता.
0: Meanwhile, in badminton, PV Sindhu, Tanvi Sharma, Unnati Hooda gave good performances in the women's team event, and India won their opening fixture 3-0 and entered the quarterfinals.
1: चलते चलते एक नजर डाल लेते हैं मेडल टैली पर. भारतीय पोजीशन इस वक्त काबिज है. हम 10वें पायदान पर 2 सिल्वर मेडल के साथ. पहले नंबर पे है चाइना, जिन्होंने जीत लिए हैं 11 गोल्ड, 6 सिल्वर और 3 ब्रॉन्ज मेडल. इसी के साथ जापान है दूसरे पायदान पर, जिन्होंने जीते हैं 6 गोल्ड मेडल, 6 सिल्वर मेडल और 7 ब्रॉन्ज मेडल.
0: Still early days, we hope that the picture would change and it would be rosier for India in the coming days. However, we will keep you updated. We will meet you again at 6:30 PM for our next update. For now, keep listening to Akashvani.
2: இதுவரை ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் ஃபன் பண்ணலாமா. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விடுகதைகள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 இல்லைனா 295-2-0-5-5-4. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்கேருந்து?
3: அருணாச்சலம், கொருக்குப்பேட்டையில இருந்து.
2: சொல்லுங்கள் சார். சார், இதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை நான் கேட்டிருந்தேன். தமிழேந்தி, உங்களுக்கான விடுகதை. மரம் இல்லை ஆனால் கிளைகள் உண்டு. மரமே இல்ல. ஆமா ஆமா, மரமே இல்ல ஆனா அதுக்கு வந்து கிளை இருக்கு. இல்லையே,
3: கிளை இருக்கின்றால் இது வாழை மரமா?
2: வாழை மரம் இல்லையே. ஒரு விலங்கு இது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
3: இது மான்.
2: மான் என்பது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க. கணபதி சார், உங்களுக்கான விடுகதை. நம் உடனே வருவான், குரல் கூட தராத குறும்புக்காரன் அவன். யார் அவன்? இல்லையே.
3: இல்லையே,
2: நம்ம கூடவே வருவான் சார். இது குளூவே அவசியம் இல்ல சார். நம்ம கூடவே வருவான், ஆனா நாம குரல் கொடுத்தா மட்டும் திரும்ப பேச
3: மாட்டான்.
2: நிழல். நிழல் என்பது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
4: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
2: பிரமீலா மேடம், உங்களுக்கான விடுகதை. வண்டல் மண் எடுத்து பம்பரம் போல சுற்றி வந்து
4: மண்பானை.
2: இன்னும் முடிக்கவே இல்லையே பிரமீலா மேடம். வண்டல் மண் எடுத்து பம்பரம் போல சுற்றி வந்து நம் வீட்டில் வந்து அமர்வான். இப்ப சொல்லுங்க. சரியான விடை. இப்ப கேட்ட எல்லா விடுகதைக்கும் உடனே உடனே பதில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ், நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துடலாமே. அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து, பழனி பாரதியின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

நேரம் 4:43, 40 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க, விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2

0: 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0 44 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வளையல் தானே?
0: வளையல் தான். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வளையல் அப்படிங்கறது எப்போ சொல்லி அதுக்கப்புறமும் 4 விடுகதை கேட்டாச்சு. புதிய நேயருக்கு வழி விடுவோம். எஸ், விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்களும் அப்படியே தயாராகவே இருங்க. அடுத்த விடுகதை ரொம்ப சுலபம் தான். இது 4 கால் உண்டு ஆனால் நடக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த விடுகதை. இந்த விடுகதைக்கு விடை வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. வணக்கம் ரெயின் போயார் இங்கிருந்து. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து?
2: அடையாளப்பட்டினம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், கேட்டீங்களா?
2: சிறப்பா இருக்குது நிகழ்ச்சி. அருமை அருமை அருமை.
0: நன்றி. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
2: சரி மேடம். மேடம் நாற்காலி. மேடம்
0: நாற்காலி. அடடா அடடா அடடா. எஸ், நாற்காலி அப்படிங்கறது சரியான விடை. 4 கால் உண்டு ஆனால் நடக்க மாட்டான் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சுலபமான விடுகதை தான். சரியாகவும் சொல்லிட்டாங்க. வணக்கம் ரெயின் போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ராஜலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: ராஜலட்சுமி மேடம், உங்களுக்கான விடுகதை. எஸ், தொட்டு விட்டால் ஏதும் இல்லை ஆனால் அரைத்து விட்டால் சிவந்து விடுவான் அவன் யார்? மருதாணி இலை அப்படிங்கறது சரியான விடை. ரொம்ப அழகா சொன்னாங்க. வணக்கம் ரெயின் போய், யார் இங்க இருந்து? வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? புரியல சார். ராகவன். ராகவன் உங்களுக்கான விடுகதை. உரச உரச குழைவான் பூச பூச மணப்பான் அவன் யார்?
4: உரச உரச
0: குழைவான் பூச பூச
4: மணப்பான்.
0: மருதாணி கண்டுபிடிச்சாச்சே. அது இல்லையே. என்னது? க்ளூ இல்லையே சார். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வாசனையா இருக்கும்.
4: சந்தனம்.
0: சந்தனம். சந்தனம் என்பது சரியான விடை. தொடர்ந்து நாம பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெரியண்ணா திரைப்படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா, குரலில் வாசன், வரிகளில் பரணியின் இசையில் கேட்டணைந்திருப்போம்.

0: நேரம் 4:52 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: அனந்தநாயகி, மதுரையில இருந்து.
0: அனந்தநாயகி மேடம், உங்களுக்கான விடுகதை கரைந்து போகுது வெள்ளி தட்டு. அது என்ன?
1: நீலா.
0: நீலா எப்ப கரைந்து போகும்? முழுமையான விடை
1: பௌர்ணமியா.
0: இல்லையே. இல்லையே.
1: எப்ப கரைந்து போகும்?
0: எப்ப கரைந்து போகும்? தேய் புறையில கரைந்து போகும்.
1: அப்படி சொல்லணுமா?
0: அப்படிதான் சொல்லணும்.
1: ஓகே ஓகே, இருந்தாலும் நாங்க சொல்லிட்டோம்.
0: சொல்லிட்டோம்ல. என்னம்மா நீங்க எப்படி பண்றீங்க? சூப்பர்மா, சூப்பர்மா. நன்றி, நன்றி. வணக்கம் மேடம், போய் யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், கோயம்புல இருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன்,
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார். பார்த்திபன் சார், உங்களுக்கான விடுகதை
2: சொல்லுங்க மேடம்.
0: விடிய விடிய வேலை செய்தவனுக்கு ஒரு கை சிறியதாக இருக்குதாம், அவன் யார்?
2: விடிய விடிய விடிய விடிய
0: வேலை செய்தவனுக்கு ஓயாம ஓடிக்கிட்டே இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு கை மட்டும் சிறியதா இருக்கும். ஒரு கை வந்து சரியான அளவுல இருக்கும்.
2: என்னன்னு
0: தெரியல. அது ஒரு பொருள் தான். அது ஒரு பொருள்.
2: உரலா இருக்குமா?
0: இல்லையே. பார்த்திபன் சார், அடுத்த நேயர்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ. புதிய நேயருக்கு நாம வாய்ப்பு தரலாமே. வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து? அடடா,

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நேயர் பேசினா மகிழ்ச்சியா இருக்கும். ஒரே ஷோலலாம் ரெண்டு மூணு முறை வர்றது அப்படிங்கிறது வந்து புதிய நேயருக்கு நாம வழிவிடாம நம்ம வாய்ப்புகளை நாமளே தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, பிறரின் வாய்ப்புகளை. அதனால அதை நம்ம உணர்ந்து கண்டிப்பா வந்து மற்ற நேயர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வணக்கம் ரெயின் போயார், இங்க இருந்து.
1: வணக்கம.
0: வணக்கம்.
1: வணக்கம் மாதவ. செல்வராஜ்.
0: செல்வராஜ் செல்வராஜ் உங்களுக்கான விடுகதை அதே தான், நீங்க அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கடிகாரம்.
0: கடிகாரம். அடடா, சிறப்பு சார். கடிகாரம் அப்படிங்கிறது சரியான விடை. எஸ், இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே ரொம்ப அழகா வந்து விடை சொன்னாங்க. நிறைய பேர் விடையை தெரிஞ்சுக்கிறேன்பா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனாங்க. எல்லாருக்குமே நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாம் எப்பவுமே சமதுள்ளு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம்.
2: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயக சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஸ்கஸ் ஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பராஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ எஃப்எம்ல இப்ப தொடர்வது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. ரெயின்போ மேடையில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, காலையில் கண்

விழிச்சதும் என்னங்க நம்ம பண்ணுறோம், எல்லாரும் என்ன செய்வோம்? ஜன்னலுக்கு வெளியில் அப்படியே அழகாக பசுமை நிறைந்த காட்சிகள் இருக்குது, சூரியன் இருக்குது, பார்ப்போம், அதெல்லாம் பண்ணுறோமா? இல்லைன்னா நம்முடைய அன்புக்குரியவர்களை அப்படியே இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பார்க்குறோமா? நிச்சயமாக எதுவுமே கிடையாது. அலாரம் அடிக்குது, அதை அணைப்போம், அப்படியே வாட்ஸ்அப்புக்கு போ, அப்படியே அந்த சோஷியல் மீடியாவை அப்படியே நம்ம ஒரு சமூக வலைதளங்களுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருப்போம். அதனால் இன்றைக்கி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, செல்பேசி இல்லாத ஒரு நாள். செல்ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் நம்மளால் இருக்க முடியுமா? இருந்தால் அந்த நாள் எப்படி இருக்கும்? இது சம்மந்தமான கருத்துக்களை தான் நேர்கள் ஏன் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் 2986000038 அல்லது 2952050554. எண்கள் மீண்டும் ஒரு முறை, 2986000038 அல்லது 2952050554. நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். இந்தியன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடியுள்ள பாடல் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜ், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
3: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நிமிடங்களுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் செல்போன் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பேசலாம்னு இருக்கோம். ஸோ நேர்கள் இங்க கூட பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 2986003825254 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறப்பா அப்படின்னு ஆஃப் பண்ண போய் என்ன குறுஞ்செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்தி, இன்னைக்கு நாட்டு நடப்பு என்ன இப்படின்னு போவோம். இப்படியே 5 நிமிஷம்னு நம்ம சொல்லி சொல்லி, நமக்கு நாமே சொல்லி சொல்லி, அது எப்போ அரை மணி நேரம் ஆகுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட செல்பேசி இல்லாமல் ஒரு நாள் எப்படி இருக்கும்? நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. கண்டிப்பா வந்து நாள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். சோ வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல பேசலாமா? 2 நாளைக்கு ஆச்சுமா நான் பேசி.
5: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
6: எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த செல்லு ஒரு நாள் வேலை செய்யல இல்ல வச்சுங்களேன், மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். எனக்கு வந்தது எந்நேரம் திங்கு திங்கு அடிச்சுக்கணும், கால அடிச்சுக்கின்னு நம்ம தூக்கத்தை வேற கெடுக்க வந்தது. பகல்ல கூட சரி வந்தது, அடுத்து மைண்ட் ஃப்ரீ ஆயிடும், கண்ணுக்கு நல்லது. வெளியே வந்து எடுத்து போக வேண்டிய வேலை இல்லை, நம்ம கால் வந்தா தானே எடுத்து போக போறது.

0: வயசே வச்சு சோமம் குறவுதான்.
1: அதனால
0: காலும் வரவே வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னா, ரேடியோவில் இருக்கும், என் ரேடியோ தான் இருக்கு எங்க தெருவில் வந்து கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க அது அந்த வீட்டில் தான் ரேடியோ ஒழிச்சினே இருப்பாங்க, அவங்க எப்பவும் ரெயின்போ வீடு பாரு அப்படின்வாங்க. இல்லை அவர் ஒருத்தர் பேசுறவர் இருக்காரு வந்து அங்க ஒழிச்சிருக்க சொல்லுவாங்க எல்லாமே. என் இது ரெண்டும் போயினே இருக்கு. எனக்கு வந்து அது புத்தகம் படிப்பேன். ஆமா புத்தகம், நானும் கவிஞராக இருந்தாலும் நான் என்னுடைய புத்தகமே அஞ்சாறு புக்கு எழுதியிருக்கேன். நான் வந்து நான் என்னுடைய கவிதைகள்லாம் திருப்பி திருப்பி பார்த்துனே இருப்பேன். நான் வந்து நான் என்னுடைய பாடலும் இருக்கு, அதை நான் கேட்டே இருப்பேன். வந்தது கடைசியில் என்ன பண்ணோம்னா, பால்கண்ல அப்படியும் போர் அடிச்சு வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு வச்சுங்களேன், பால்கண்ல போய் சேர் போட்டுக்கினேன், அப்படியே உட்கார்ந்துன்னு பாத்துக்கினே இருப்பேன் நான். கடைசியா என்ன பண்ணுவோம்னா, குளத்தூர்ல அப்படியே பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும் நேரா போய் முன்னாடி இல்ல குளத்தூர், பழைய குளத்தூர்ல இது சிங்கப்பூர் குளத்தூர் இது வந்தது. அப்படி வெளியே போய் ஒரு ரவுண்ட் ஒரு
1: வாக்கிங்
0: வச்சீங்களேன், உங்களுக்கு வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வராமல் இருக்கும். வந்து பாக்குறதுக்கு வந்தது அந்த செல்லு நினைப்பே வர சந்தோஷமா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ வணக்கம், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. நம்ம நேர் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் படிக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு மறந்தே போச்சு அப்படின்னு சொல்லலாம். செய்தித்தாள் படிக்கிறதோ இல்லை புத்தகம் படிக்கிறதோ எல்லாத்தையுமே வந்து நம்ம செல்பேசியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செல்ஃபோன் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம திருப்பி அந்த இறக்கு போவோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு வேலிடான ஒரு விஷயமா தெரிஞ்சுது. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
2: நலமா இருக்கீங்களா?
1: மிக்க நலம். உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார். சுப்பிரமணியம் சார், நீங்க வந்து செல்போன் இல்லாம ஒரு நாள் எப்படி இருப்பீங்க?
2: ஒரு நாள் செல்போன் இல்லாட்டினா வந்து நம்ம எதையோ இழந்தது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் மேடம். செல்லு வந்து எப்பொழுதும் என் பாக்கெட்ல இருக்கும். நண்பர்களோட பேசுறது, முக்கிய
1: செய்திகள்
2: செல் இல்லாட்டா வந்து இன்னமும் ஒரு பறி கொடுத்தது மாதிரி இருக்கும். செல்லு என் பாக்கெட்ல இருக்கும். செல்லுல இருந்தா எனக்கு பொழுது போகாது. சாப்பாடு இல்லாம இருந்தாலும் இருந்தாலும் செல் இல்லாம இருக்க மாட்டேன்.
1: பல பேரும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கும் இல்லையா?
2: இப்ப உள்ள காலகட்டத்துல அது மாதிரி ஆயிடுச்சு மேடம்.
1: நீ யதார்த்தத்தை சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம.
1: வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கங்க.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: திருநந்தையூர் கணபதிங்க.
1: எஸ் சார். சொல்லுங்க, செல்போன் இல்லாம உங்க நாள் எப்படி இருக்கும்?
3: அன்னைக்கு ஒரு நாள் நல்லா நிம்மதியா இருக்கும்.
1: நிம்மதியா இருக்கும்.
3: கோயிலுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், தூங்கலாம், நாலு பேருகளை ஃப்ரெண்டுகளை வெளியே போகலாம், எந்த டாச்சில் எந்த டென்ஷனும் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கு,
1: டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் மொத்தத்தில் இல்லையா?
3: ஆமாம் ஆமாங்க.
1: நன்றி நன்றி சார்.
3: யார் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் அந்த ஃபீலிங் இருக்காது.
1: ஆமாம்
3: சார். நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்மா, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: அம்பத்தூர்ல இருந்து அனிதா. சொல்லுங்க அனிதா. அனுஷாவா? அனுஷா சொல்லுங்க.
4: நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: அப்ப உங்ககிட்ட வந்து செல்போன் ரொம்ப இருக்காது இல்ல? நீங்க தான் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டுத்துல எந்த ரகம்?
4: என்ன
1: சொல்றாங்கன்னு கேப்போம் சரியா?
4: ஒரு சின்ன விஷயம்
1: சொல்லுமா.
4: இப்போ நேற்று

0: ஒரு 12:00 வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க ஆண்டி, அதை திருப்பி கேட்கணும்னா எங்க இருந்து ஆண்டி கேட்க முடியும்?
1: திருப்பி கேட்கணும்னாவா? சரி, நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா?
0: ஆ சரி, ஓகே.
1: ஆ சரிம்மா, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை அந்த ப்ரோக்ராம், ஜெயிக்கலாம் வாங்க.
0: ஆ நன்றி
1: நன்றி நன்றிம்மா. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு செல்ஃபோன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும், யார் என்ன அதை டிங்கு டிங்கின்னு அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு ஒரு நேர்னா, இன்னொரு பக்கம் இந்த குழந்தை எவ்வளோ அழகாக காலையில் எழுந்த உடனே நான் படிக்க தான் படிப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பள்ளிக்கூடத்துலேருந்து ஏதாவது அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது தூரமோ இல்லைன்னா ஒரு நேரமோ வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியதும் இதே செல்பேசி தான் இல்லையா? முன்னாடியெல்லாம் அந்த தந்தி கொடுத்தோ இல்லை ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் தெரியும். இப்போ அப்படி இல்லை, எப்பப்போ அந்தந்த நிமிஷமே இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா உடனே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவுது. அப்படி இருக்கப்போ அந்த செல்பேசி இல்லைன்னா எப்படி இருக்கும்? தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். காதலர் தினம் திரைப்படத்திற்காக தேவன் மற்றும் யுகேந்திரன் இணைந்து பாடியுள்ள ஒரு அழகான பாடல், வாலியின் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: மிக்க நலம்மா. சொல்லுங்க, செல்போன் இல்லாம உங்களோட நாள் எப்படி இருக்கும்?
1: செல்போன் இல்லாம எஃப்எம் கேட்க முடியாது, நான் அதுலதான் கேட்டுட்டு இருக்கேன். வானொலி வந்து இங்க எடுக்காது, அதுக்காகவே எனக்கு செல்போன் வேணும். பேசலன்னா கூட, சொந்தக்காரங்க கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல, எஃப்எம் பேசணும், நான் எஃப்எம் கேட்கணும். இதுக்காக மட்டுமே நான் வந்து இப்ப ரீசார்ஜ் ஒரு வாரம் பத்து நாள பண்ணிக்காம இருந்தேன். ஏன்னா நம்ம பண்ணாம இருந்து கேட்டுக்கிட்டே மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுவும் முடியல, எப்படியாவது பேசிடணும். பேசினாதான் நம்மளுக்கு சாப்பிட்டது ஃபுல்ஃபில் கிடைக்குது எனக்கு. அதனால போன் மஸ்ட், எல்லாத்துக்குமே ஆல் இன் ஆல். அது எல்லா படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து இப்ப ஒரு பாப்பா சொல்லிச்சு பாருங்க, அவ்வளவு அருமையா. அதுல இருந்து இப்ப நான் உங்களோட இன்டராக்ட் பண்றது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த போனுக்குள்ள, இந்த கைக்குள்ள அடக்கமா இருக்கு. அதனால அது ரொம்ப மஸ்ட் தேவை. கண்டுபிடிச்சவங்களுக்கு பெரிய சல்யூட்.
0: நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: கைதப்பட்டது ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சொல்லுங்க சார், செல்போன் இல்லாம
2: வந்து எஃப்எம் உங்ககிட்ட பேசினா செல்ல வச்சா மேடம் பேசுறது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது.
0: அதுதான் இப்ப ஹேமாவும் அதுதான் சொன்னாங்க.
2: ஆமா மேடம்.
0: அது தாண்டி
2: கரெக்ட் மேடம், அவங்க சொல்றது கரெக்ட் தான், நான் கரெக்டா சொல்றேன்.
0: ஆமா கண்டிப்பா, நம்ம நேயர்கள் எப்பவுமே வந்து கரெக்ட் தான். சரி, நன்றி நன்றி நன்றி. ஸோ ஒரு பக்கம் செல்ஃபோன் இல்லாமல் அப்படியே ஒரு நிறைவான ஒரு அமைதி நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் அதனுடைய பயன்பாடுகளை நாம் வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மக்களும் இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, அதோட அதை நம்ம வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் வேண்டாத, அதை சும்மா அதுக்குள்ளேயே ஒரு ஒரு அடிமை மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே, நாலு பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு பேசிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பேசுகிற டைமே குறைஞ்சி போயிடுச்சு. நாலு பேருக்கும் நாலு திரைகள் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி வந்துட்டு டிவி பார்க்காத டிவி பார்க்காதன்னு அப்படின்னு நம்ம வீட்டிலலாம் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, படிக்கப்போ படிக்கப்போன்னு சொல்லிட்டு. இப்போது நான்கு பேர் கைகளிலும் நாலு செல்பேசி இருக்கும்போது நாலு திரைகள் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்க பேசிக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. அதையும் நம்ம வந்து யோசிக்க தான் வேண்டியிருக்கு.

0: ஸோ மொபைல்ங்கிற ஒரு விஷயம் உலகத்தோட நம்மளை வந்து எந்த அளவுக்கு இணைத்திருக்கோ அதே அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலக்கியும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேர்கள் என் கூட தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளை.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: அடுத்ததா ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காதல் கோட்டை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில். இணைந்திருங்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
7: வணக்கம் பொன்னேரி, ஜெகன்கையில இருந்து கலீல் அகமது பேசுறேன். வணக்கம் ராஜேஸ்வரி மேடம்.
6: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
7: நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு, அதுக்காக பதிவு பண்ணலாம்.
6: சரி சரி சரி,
7: எனக்கு பாத்துக்கிட்டு ஆக்சுவலி ஒரு நாள்ன்றதோட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மணி நேரம் கூட இருக்காம இருக்க முடியாது. ஆனா இருந்து பாக்கலாம்னா இருந்து பாக்கலாம்னு ஆசை. என்னன்னா நம்ம வந்து உறவுகளோட பேசுவது வந்து கம்மியாகி போயிடுச்சு. முக்கியமா பசங்க வீட்டுல வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட மன திறந்து பேசணும். என்னப்பா இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல என்ன பாடம் பண்ணாங்க, டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்தாங்களா, அதே போல அப்பா அம்மாவை நம்ம பார்த்து பேசுறதே கிடையாது அப்படின்னு கண்டிக்காம இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்பு கிடைச்சதுன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் இது மாதிரிதான் செய்வேன். அப்பா நல்லா இருக்கீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்க உடம்புக்கு என்ன ஆச்சு, இது போல நல்லா விசாரிச்சு பக்கத்து வீட்டுல இருக்காங்க பாத்துக்கிட்டீங்களா, சொந்தக்காரங்க உறவுக்காரங்க அவங்க கிட்டயும் நல்லா விசாரிச்சு இது போல ஒரு நாள் பொழுது போயிட்டு இதே போல இருப்போம் மேம். கண்டிப்பா
6: கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமும் கூட இல்லையா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்,
7: நல்ல தலைப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: நன்றி நன்றி நன்றி நன்றி
7: நன்றி நன்றி நன்றி.
6: சரி, அப்படி என்னதாங்க ஆயிடும், ஒரு நாள் ஃபோன் இல்லாம நம்ம வந்து வேலை செய்யற இடத்துக்கு போறோம், என்ன ஆயிடும், நம்ம மறந்துட்டு போயிடுறோம்னு வச்சுப்போமே. கொஞ்ச நேரம் பதட்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இங்க என்ன மெசேஜ் வந்திருக்கும், அங்க என்ன மெசேஜ் வந்திருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான இமெயில் வந்திருக்குமா, யாராவது முக்கியமானவங்க வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்களா, இப்படி பல விதமான பதட்டங்கள் இருக்கும். ஆனா சில மணி நேரங்களுக்கு அப்புறமா நம்ம வேலையில நம்ம முழுசா நம்மளுடைய கவனம் இருக்கும். ஒரு ஒரு குட்டி குட்டி நோட்டிபிகேஷன் கூட நம்மளை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்மளோட கவனத்தை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்காது. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்
8: வணக்கம்
6: வணக்கம், யார் எங்கிருந்து?
8: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
6: முருகன், சொல்லுங்க
8: முருகன்.
6: மிக்க நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? உலகம் பெருசுதான் இல்லீங்களா?
8: நினைவாற்றல் அதிகம் மேடம், போன்ல அடிச்சு பாக்க மாட்டீங்களா? தேடக்கூடிய

0: உள்ளடல் வந்து செல்போன் லட்ட ஓரளவுக்கு நம்ம இருக்கு, புக்கில எல்லாம் தேடி பார்க்கலாம்.
1: சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி நன்றி தொடர்பு கொண்டு பகிர்ந்துகிட்டதுக்கு. ஸோ அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, அதாவது நம்முடைய நேரத்தை மட்டும் இந்த செல்பேசி எடுத்துக்கிறது கிடையாது, நம்முடைய கவனத்தையும் முழுசாக எடுத்துக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு ஒரு காலோ ஒரு மெசேஜோ நமக்கு வந்து முக்கியமான விஷயமாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம வந்து பல நோட்டிஃபிகேஷன்ஸை தேவையில்லாத குறுஞ்செய்திகளையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய கவனத்தையும் அதை எடுத்துக்குது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.
2: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நினைக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜி மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
1: வானகரத்துல இருந்து சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், செல்போன் இல்லாம உங்க நாள் எப்படி இருக்கும்?
1: செல்போன் இல்லைன்னா நல்லதா மேடம், நம்ம நம்ம மாட்டுக்கு பாத்துட்டு இருக்கலாம். வர்றவங்களுக்கு பொருளையும் கொடுக்கலாம். செல்போனே செல்போன் அதிகம் யூஸ் பண்ண
0: மாட்டோம்.
1: நாங்க கடை வச்சிருக்கிறதுனால அதிகம் பாக்குறது இல்லை.
0: நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் ஷாலினி இணைந்து பாடியுள்ள பாடல் யுகபாரதியின் வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்.

0: தூங்கறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம் மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்.
0: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: மா தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
4: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
3: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
4: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு போனே டயர்டாகி லோ பேட்டரி.

0: ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம். ஸோ 5:50 45 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்க நிலையத்தில் ஸோ ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் எப்படி இருக்கும் அதுதான் இன்னைக்கு நிறைய நம்ம பேசணும். அதாவது காலையில் நான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது அந்த காலையில் டைம் வந்து எப்படி நமக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எங்கேயா வேணாலும் இருக்கட்டும், உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பக்கம் ஒரு கை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், இன்னொரு கையில் செல்ஃபோன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு அதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் ஒவ்வொருத்தருமே இல்லையா. ஸோ செல்ஃபோன் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ தான் நமக்கு முன்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்றதே நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நான்லாம் வந்து ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அலுவலகத்தில் இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கும்போது நம்ம வந்து இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது நல்லா தான் இருக்குது, அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்ற நேரத்தில் என்னங்க அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை ஒன்று பேசும்போது எனக்கு நிறைய செல்ஃபோனில் தேவைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதே குழந்தை செல்ஃபோன் இல்லாமலும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடலாம், 4 குழந்தைங்களோட பேசலாம், அதுலேயும் வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்கன்னா உங்கள் ஸ்கூலில் என்னாச்சு என் ஸ்கூலில் என்னாச்சு இந்த மாதிரி பேசிக்கலாம். ஸோ பல நேரங்களில் பார்த்தோன்னா குழந்தைகள் பேசுவதற்கு தயாராகத்தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப ஏதாவது குழந்தைங்க இங்கே போய் பேசணும் அங்கே போய் பேசணும்னு கேட்கும்போது அது ஒரு தொந்தரவாக நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போய் செல்ஃபோன் எடுத்துகிட்டு உட்காரு அப்படின்னு நம்மளே அவங்கள என்ன பண்ணி விட்டுடுறோன்னா என்கரேஜ் பண்ணி விட்டுடுறோம். அதுவும் தாண்டி சரி ராத்திரியிலையாவது இது இல்லாமல் இருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. போய் படுக்கையில் போய் படுத்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் ஒரே ஒரு இதை பார்த்துக்கலாமே, இன்னும் ஒன்றே ஒன்றை பார்த்துக்கலாமேன்னு முன்னாடியெல்லாம் 9 மணிக்கு படுத்து 10 மணிக்கு தூங்குற ஆட்கள் இப்போ வந்து 9 மணிக்கு படுத்து 12 மணி 1 மணி ஆனாலும் இந்த செல்ஃபோனில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. காலையில் என்ன இருக்கும், காலையில் எழுந்துக்கும் போதே அப்படியே ஒரு விதமான சோர்வோடவே எழுந்துக்கிறோம். இது எல்லாருமே ரொம்ப யதார்த்தமான விஷயம், நான் சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருமே அது உள்ளுக்குள்ளேருந்து உணர்வோம் இல்லையா. ஸோ நிச்சயமாக இந்த செல்ஃபோனுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கருவி தான், அது இல்லாமல் இன்றைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்குறதே கடினம். அது இல்லைன்னே நம்ம இருக்கவே இல்லை. படிப்பாகட்டும் வேலையாகட்டும் தகவல் தொடர்பாகட்டும் வங்கி சேவைகளாகட்டும் இல்லை ஒரு பயணம் பண்ணணும் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணணும்னா கூட நமக்கு தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு அவசர உதவிக்கு தேவைப்படுது. ஸோ எல்லாத்துக்குமே உதவி தான், ஆனால் அதே சமயத்தில் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஓவராக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ரொம்ப அதிகப்படியாக அதை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. குழந்தைகளோட பேசுகிறதோ பெற்றோர்களோட பேசுகிறதோ கணவன் மனைவி கிட்ட பேசுகிறதோ மனைவி கணவன் கிட்ட பேசுகிறதோ பக்கத்தில் இருக்கும்போது பேசாமல் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள் இல்லையா. ஒரு புத்தகம் படிக்கலாம், இல்லைன்னா ஒரு மொட்டை மாடியில் நின்று சும்மா ரோட்டை பாருங்களேன், அது ஏதோ ஒரு இது, அதெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது நம்ம போய் நின்று பார்க்கும்போது உணரணும். நான் ரீசெண்டாக இதை நான் உணர்ந்த ஒரு விஷயம் அதை தான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஸோ எதுவுமே இல்லைம்மா, இது எதுவுமே என்னால் செய்ய முடியாதுமா, நீ இதுக்கு மாற்றாக என்ன சொன்னாலும் என்னால் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்கிறீங்களா, அதையும் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போவுமே அமைதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், அந்த அமைதிக்குள்ளே ஒரு அழகு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அதை நம்ம உணர்வோம். நம்மை நாமே உணரக்கூடிய தருணம் அந்த அமைதியில் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாள் வேண்டாங்க, டெய்லி ஒரு மணி நேரம் ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மணி நேரம் அந்த செல்ஃபோன் இல்லாமல் என்னுடைய நாளில் இந்த ஒரு மணி நேரம் செல்ஃபோனுக்கு இடம் கிடையாது அப்படின்னு நினச்சி பாருங்களேன். ஏன்னா தேவைக்கு அதிகமாக முக்கியமாக பயன்படுத்துபவர்கள் இல்லைப்பா நான்

வந்து எப்போ எனக்கு கால் வருதோ அப்போ தான் எடுப்பேன், எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் தேவைக்கு அதிகப்படியாக பயன்படுத்துகிறான், இல்லை நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் யாருக்கு ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையை நினைவுபடுத்த தான் நமக்கு வந்து, அதாவது வாழ்க்கையை நினைவுபடுத்துறதுக்கு மொபைல் ஃபோன் தேவை கிடையாது, வாழ்க்கையின் சில பல விஷயங்களை உடனுக்குடன் செய்வதற்கு தான் மொபைல் தேவைப்படுது. ஸோ அது ஒரு கருவி தான், அதை நம்ம உணர்ந்து செயல்படுவோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு அழகான பாடல் 12B படத்துக்காக கேகே மற்றும் பிரசாந்தி இணைந்து பாடியுள்ள பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு. மீண்டும் 7 மணிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஜகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ சற்று முன் வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 23 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி தாலுக்கா தத்தைமஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விவசாய பின்புலம் என்ன? நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் விவசாயம் இதுவரைக்கும் எப்படி உங்களுக்கு வழி நடத்தியிருக்கு? மேற்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் விவசாயம் சார்ந்து இந்த தகவல்களை எங்கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
1: எங்கள் பகுதியில் விவசாயம் பண்ணுறது, நாங்கள் முருங்கை செடி வச்சால் சாகுபடி பணவாளையிற மரம்னு சொன்னாங்க. முருங்கை செடி நாங்கள் வச்சோம். முருங்கை செடி வச்சால் நல்லா வருது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா, பூச்சனை நாங்கள் அடிக்க மாட்டோம். பூச்சனைக்கு பதில் மாட்டு கோமியம், அதில் மஞ்சாத்தூள், இந்த வேப்பெண்ணெய், இதை கலந்து தான் நாங்கள் அதுக்கு இது பண்ணுறோம். நல்லா வருது. கீரையும் வந்து நல்லா இருக்குது. காயும் நல்லா வளமாக வருது. 2.5 அடி காய் வருது.
0: காய் முருங்கை சாகுபடி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் உங்கள் ஊருடைய மண்ணுங்களா, இல்லை நீர் மேலாண்மை இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதுன்ற காரணமா?
1: எங்கள் ஊருடைய மண்,
0: இல்லை கிடைக்கிற விதை பயிருங்களா, இதில் எந்த காரணம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க?
1: தேர்ந்தெடுத்ததா, எங்கள் மண் நல்ல மண்ணுங்க. எங்கள் மண் நல்ல மண்ணுன்னும் போது நாங்கள் வந்து மாட்டு சாணி போடுவோம், குளத்தினுடைய வண்டல் ஓட்டுவோம். குளத்தினுடைய வண்டல் ஓட்டினா மண் வந்து அதில் வந்து தண்ணிலேயே இருக்கிறதுனால அதில் பில்லு வராது. மாட்டு சாணியில் பில்லு வரணும்னா வண்டல் தான் அதிகம் ஓட்டுவோம். நாங்கள் வண்டல் ஓட்டி பயிர் செஞ்சோம்னா செடியும் நல்லா வரும். எங்களுக்கு நெல் பயிரில் வந்து அவ்வளோ வருமானம் வரலை. வருமானம் வராது போக இது வந்து எங்களுக்கு வருஷம் வருஷம் இல்லை, இது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் விட்டுட்டா கூட அப்படியே இயற்கையாக வர மரம் இது முருங்கை மரம்ன்றது. நம்மளால் முடிஞ்சால் வருஷம் வருஷம் கூட எடுத்து போட்டு வைக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட விட்டுட்டு அறுத்துக்கலாம். அது வந்து நமக்கும் உடம்புக்கும் எந்த ஹெல்த் கண்டிஷனும் நல்லா இருக்குன்றதுனால அதை செய்கிறோம் ஐயா நாங்கள்.
0: அடுத்ததாங்க, இப்போ இந்த முருங்கை செடின்னு சொல்லும்போது நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நீங்கள் மேலாண்மை பண்ணுறீங்க?
1: அது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம்தான் வருது ஐயா. அது பனி நாளில், அதுக்கு வந்து பனி நாளில் வரும். அதே வந்து அங்கே இருக்கும்போது ஈர்ப்பு அதிகம் இருந்தால், எறும்பு இல்லாத இருந்தால் தான் ஐயா அந்த பூச்சி வருது. எறும்பு இருந்ததுனா அந்த பூச்சி அந்த எறும்பு தின்னுடுது. செடி எங்கள் இடத்துல நல்லா வருது. அந்த எறும்பு வந்து நானே கூட இப்போ போயிட்டு பார்த்தினோன்னா செலந்தி கூண்டு கட்டி வச்சுருக்கோம். செலந்தி கூண்டு கட்டி வச்சுருந்தா செலந்தி வந்து ஒரு நாளைக்கு 90 பூச்சி தின்னுமா. செலந்தி கூண்டு கட்டினா அந்த கூண்டு மட்டும் அழிக்கக்கூடாது. அப்படியும் கொஞ்சம் இது இருக்கணும்னா அந்த வேப்பெண்ணை கொஞ்சம் கலந்து அடிப்போம். அது கூட வேப்பெண்ணை கலந்து அடிக்கிறேன்றா வேருக்கு தான் அடிப்போம், தகை மேலையெல்லாம் அடிக்க மாட்டோம். வேப்பெண்ணை கலந்து அடிச்சோம்னா இந்த பூச்சி கொஞ்சம் தட்டுப்பாடாகன்ட்டு வேப்பெண்ணை தான் கலந்து அடிப்போம். அது கூட அந்த மண்ணோட உறவாக்கி விடுவோம். தகைக்கெல்லாம் வந்து இந்த மஞ்சத்தூள் மாட்டு கோமியம் தான்.
0: ஓகே, அடுத்ததாங்க, இப்போ நீங்கள் விளைச்சலை பற்றி சொல்கிறீங்க, இதை தாண்டி பொருளை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க, அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
1: நாங்கள் வந்து மார்க்கெட் வந்து இங்கே பூக்கடை மார்க்கெட்டு தான் எடுத்துன்னு வரோம். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகுது ஐயா. ஒரு சீசனில் வந்து கட்டு 30 ரூபா போகுது. ஆடி மாதம் போச்சான்னா 50 ரூபா

0: போகுது, அது அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு வந்து அதிகம் முத்தம் விட்டாலும் தேகை பயித்து போகுது, கொட்டுது. நார்மலாக இந்த கீரை வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. அதனுடைய பேரே நாங்கள் தங்கப்போசோன்னு பேர் வச்சுக்கிறோம். கீரைக்கு மருந்து கிடையாது, களைக்கொல்லி கிடையாது, எதுவுமே கிடையாது, அதுவே இயற்கையாக வர்றது.
1: ஓகே, இது வரைக்கும் ரொம்ப தெளிவாகவும் யதார்த்தமாகவும் முருங்கை செடியில் இருக்க லாபம், அதோட வேளாண் முறை இதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வரீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கிராமத்து பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: இது வரைக்கும் முருங்கை செடியை பற்றி நிறைய தகவல் கொடுத்துட்டீங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்ன பயிர்கள்லாம் உங்கள் விவசாய முறையில் நீங்கள் விளைவிச்சிட்ருக்கீங்க, அதற்கான மேலாண்மைகளை எப்படி மேற்கொள்கிறீங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: மார்கழி மாதம் மிளகா செடி நடுவோம். அதுவும் வந்து நாங்கள்லாம் வந்து மார்கழி மாதம்டான்னா மார்கழியில் வந்து ஃபஸ்ட்லேயே இந்த விதை வாங்கி மிளகா வாங்கி குண்டு மிளகா வாங்கி அதை பிச்சு விதையை எடுத்து மண்ணில் போட்டு அதை மண்ணை இது பண்ணி தரம் பண்ணி மூடி எடுத்தோம்னா 9 நாளில் மிளகு வரும். கரெக்டாக 25 நாளில் அதை புனிங்கி போய் பண்டிகை அன்னைக்கு அதை நடுவோம். 3 மாதத்தில் வரும், அருமையாக வரும். மிளகா நல்லா காரமாகவும் இருக்கும், ஊறுகாய் போடலாம். மிளகா வந்து அப்படியே பழுக்க விட்டோம்னா காஞ்ச மிளகாய் ஆகிடும். அது அதுக்கு சீசன் பிரகாரம் கட் பண்ணிப்போம் மிளகா. இது தர்பிசன் போகிறதுனாலும் அதுக்கும் வந்து நல்லா கயனி மண் பூமியை உய்திருவோம். இதான் உய்துட்டு மஞ்சு ஓட்டிட்டு அதுக்கு ஒரு ஒரு கூட சாணி வாரி போட்டு அந்த சாணியிலையே நாங்கள் அந்த விதையை தர்பிசன் விதையை ஊனிட்டோம்னா அந்த சாணியினுடைய ஈர்ப்பு சீக்கிரம் ஆறாது. உரும் மண்ணில் வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும். அந்த சாணியினுடைய ஈர்ப்பு மண் ஈரம் வலிக்காது, செடியும் நல்லா வந்துடும். அதுக்கு வந்து இதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டுக்குன்னு வெறுவை கலக்கு வச்சு விட்டோம்னா மண்ணை பூஜி பண்ணி விட்டோம்னா அதுவும் தர்பிசனையும் நல்லா வரும்.
0: ஆனால் தர்பிசுக்கு வந்து தண்ணி தேவை அதிகமாக இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், தர்பிசு
0: என்ன பண்ணுவீங்க?
1: வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி, அதுக்கு தான் நாங்கள் மஞ்சி போட்டு கால் போட்டுருவோம். கால் போட்டு இந்த சின்ன இன்ஜின் வச்சு தண்ணி ஓட்டி கால் காலாக பாய்ச்சி விட்ருவோம். பாய்ச்சிட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு ஒன்றே தண்ணியை வெளியே எடுத்துருவோம், அவுட்ரு பண்ணிட்டுருவோம். அவுட்ரு பண்ணிட்டோம்னா மண் ஆறிடும், ஒன்றாவது.
0: இந்த தர்பீஸில் வந்து 2 வகையான தர்பீஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து நம்ம வரி வரியாக இருக்கிறது, இன்னொன்று இந்த பெங்களூர் தர்பீஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்லாம் கிடைக்குது இல்லையா? இதில் எந்த விளைச்சல் நீங்கள் பண்ணுறீங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன?
1: நாங்கள் பண்ணுற தர்பீஸ் வந்து வெறி வரியாக இருக்குது. அந்த தர்பீசினி ஒரு தர்பீசினி 7 கிலோ 8 கிலோ கூட வரும். அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து இன்பமாக இருக்கும் எங்கள் பொருள்.
0: ஓகே, நீங்கள் சொல்லும்பொழுதே அடுத்து எங்களுக்கு தர்பீஸ் படமோ இல்லை தர்பீஸ் ஜூஸோ குடிக்கணுன்ற அளவுக்கு ஒரு நாவலில் சுவை உண்டாகுது. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

அன்புதன்.

0: பாடல் இடைவேளையை தொடர்ந்து ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா தத்தைமஞ்சியை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் முருங்கை செடி, மிளகாய் செடி, தர்பீஸ் இது வேளாண்மை குறித்துலாம் பேசுனீங்க. இதை தவிர்த்து வேறு என்னென்ன மாற்று பயிர்களை நீங்கள் விளைவிக்கிறீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: மாற்று பயிர்னா கீரை, கீரைக்கும் மண் வந்து நல்லா ஒழுவாக புய்தி பண்ணிவிடுவோம். புய்தி பண்ணிவிட்டு அதுக்கும் வண்டல் தான் ஓட்டுவோம். வண்டல் ஓட்டிட்டு அதை நல்லா சதுர பண்ணிவிட்டு விதையை விரைச்சிட்டு தண்ணி கவுத்து விட்டா அதுவும் வந்து 7 நாளில் நல்லா மொழிப்பு தட்டி வந்துடும். நாங்கள் வந்து கீரைக்கு மட்டும்தான் இந்த பொட்டாசு யூஸ் பண்ணுவோம். கீரைக்கு வந்து 15 நாளில் இப்போ வருதுன்னும் போது அதுக்கு யூரியா போட்டால் தான் வரும். கீரை தன்னாலேயே வருதுடான்னா அது அப்படியே அப்படியே மஞ்சள் பூத்து போடும். இந்த யூரியா யூஸ் பண்ணலடானா மஞ்சள் பூத்து அப்படியே மட்ட மட்டமாக இருக்கும். அந்த யூரியா யூஸ் பண்ணால் கீரை நல்லா நம்ம கையில்.
0: கீரைகள்லாம் நீங்கள் விளைவிக்கிறீங்க?
1: கீரையா எங்களுக்கு வந்து புனையமணி கீரை வந்து அதுவே வருது. இந்த மண் தக்காளி கீரை இதுவும் அதுவே வருது, விளைச்சல் வருது. பருப்பு கீரை, இந்த அரைக்கீரை, அப்புறம் வந்து காய்ச்சலிக்கீரை இதுவெல்லாம் தான் நாங்கள் விளைச்சல் பண்ணுறோம். காய்ச்சலிக்கீரை வந்து 6 உயரம் கூட வளரும். ஆனால் காய்ச்சலிக்கீரை வந்து 4 கிடையாது. நம்ம கிளிக்கினே இருந்தால் அது வந்துக்கினே இருக்கும்.
0: இப்போ கீரையெல்லாம் வந்து நீங்கள் கட்டுக்கட்டி நீங்களே கொண்டு போய் சந்தைப்படுத்துறீங்களா, இல்லை இதுக்கான ஆட்கள் இருக்காங்களா உங்கள் ஊர்லேயே?
1: அதிகமான கீரை இருந்தால் ஆட்களும் வந்து எடுத்துப்பாங்க, இல்லை நாங்களே கட்டுக்கட்டி ஒரு கட்டு 25 ரூபா 20 ரூபான்னு கொடுத்து விட்ருவோம். இல்லை அதிகமான கீரை இருந்தால் எதுவும் மார்க்கெட்டில் போட்டால் மார்க்கெட்டில் அவங்க விற்றுருவாங்க.
0: ஓகே. அடுத்ததான் நீங்கள் பருப்பு சாகுபடியும் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க, இதில் என்னென்ன வகையில் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி வந்து நிலத்தை தயார்படுத்துகிறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் அந்த பயிரை மாற்றும் பொழுது என்னென்ன மேலாண்மை உத்திகள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: இப்போ பச்சை பயிருக்கு வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் ஐயா. நாங்கள் நெல் பயிர் நடுறோம்ல, நெல் பயிரில் விரைச்சிட்டு நெல் பயிரை அறுவடை பண்ணி விட்ருவோம். நெல் பயிரை அறுவடை பண்ணி விட்டால் பனிப்பயிர், பச்சை பயிர் எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த காராமணி பயிர், உளுந்து பயிர் இதுக்கு தான் வந்து நல்லா புய்தி ஓட்டுவோம். புய்தி ஓட்டிட்டு அந்த புய்தியில் ஓட்டி விரைச்சிட்டு தண்ணி கவுத்து விட்டோம்னா காராமணி செடி 1 மாறு கூட வரும், கொடி ஓடும். எங்கள் பொருளெல்லாம் நல்லாயிருக்கும். மண்ணும் வந்து நல்ல மண் சொல்லுவாங்க, காற்று தான் உப்பு காற்றுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லா பொருளுமே எங்கள் இடத்துல நல்லாயிருக்கும்.
0: ஓகே. ரொம்ப தெளிவாகவும் யதார்த்தமாகவும் விவசாயம் சார்ந்த நிறைய தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவேளை தொடர்ந்து ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா தத்தைமுஞ்சி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள். இது வரைக்கும் நீங்கள் செய்கிற வேளாண்மை விவசாயம் இதெல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இத்தனை பயிர்களுக்கு விதை எங்கே வந்து வாங்குறீங்க, அரசாங்கத்துடைய சப்போர்ட் சிஸ்டம் உதவி திட்டங்கள்லாம் வந்து எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்குது, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: உதவி திட்டம் வந்து எங்களுக்கு வந்து பேங்க்கில் லோன் தராங்க, அதை நாங்கள் வாங்குகிறோம். அதை வந்து வருஷம் வருஷம் பேங்க்கில் கட்டிட்டு இப்போது நெல் பயிருக்கு எங்களுக்கு லோன் கண்டிப்பாக கொடுப்பாங்க, இந்த வேர்க்கடலைக்கு கொடுப்பாங்க. அதையெல்லாம் வந்து எங்கே வாங்குறேன்னா பிடிஎஃப்ஸ் தான் எங்களுக்கு. பிடிஎஃப்ஸில் போயிட்டு எங்களுக்கு தேவைக்கூடிய விதை இந்த கீரை விதை கூட.
0: கிராமத்துக்கான பிடிஎஃப்ஸ் எங்கே இருக்குது?
1: மீஞ்சூர். எங்களுக்கு இந்த விதை வேணும்னா பிடிஎஃப்ஸ் போயிட்டு ஐயா நான் இந்த பயிர் செய்ய போகிறேன், எங்களுக்கு இந்த விதையை கொடுன்னா அந்த விதையை பார்சல் கொடுப்பாங்க. எங்களுக்கு தேவை வேண்டியான விதை நாங்கள் வாங்கிப்போம், அதை அங்கேயே கேட்போம். அதுலேயே வந்து ஒரு பேப்பர் மாதிரியாகவும் இருக்கும், அந்த பேப்பரில் இருக்கும் படிக்கத்தன்மைகளை கொடுத்து இது மாதிரி கேட்டு ஐயா இதை எத்தனை நாளில் வைக்கலாம், இது எத்தனை நாளில் வரும், இல்லை அது மூட்டு போடணுமா, இல்லை மண்ணையே போட்டு மூடி விட்டா வந்துடுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கினா அதுதான் ஒரு ஒருத்தரை கொஞ்சம் தெரிஞ்சுக்கின செய்கிற பயிர் தான் இந்த கீரை பயிரெல்லாம்.
0: இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய பயிர்கள் நீங்கள் சாகுபடி செஞ்சாலும் எல்லாமே வந்து இயற்கை முறையில் செய்கிறது தான் அதிகமாக நீங்கள் சொல்லி

0: இன்னைக்கு இருக்க இந்த நவீன தொழில்நுட்பங்கள், அதாவது விவசாயத்துக்கு உதவ நவீன தொழில்நுட்பங்களான எந்திரங்கள் ஆகட்டும் இல்லை மற்ற தொழில்நுட்பங்கள் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் உங்களுடைய விவசாய முறையில் பயன்படுத்துகிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: டிராக்டர் இல்லைன்னா நாங்கள் பயிரே செய்ய முடியாது. அதுக்கு முன்ன வந்து ஒரு ஏக்கரு அரை ஏக்கரு ஒரு 50 சென்ட் பயிர் செய்கிறவங்க வந்து மாட்டு ஏற கட்டிக்கணும், மாட்டை அடிச்சிக்கணும், 2 மாட்டை கட்டி அதுக்கு ஒரு கலப்பை, அதுக்கு ஒரு நுகத்தடி, அதுக்கு ஒரு கவுரு, இதெல்லாம் தேடி. இப்போ டிராக்டர் வந்தது, போகணுமா ஏறணுமா யாருக்கிட்டையாவது பைசா கொடுத்தா கூட வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா கொடுத்தா அவங்க ஊய்துட்டு போயிடுறாங்க. டிராக்டர் வந்த போகிற நல்ல யூஸு. அதேமாரி அறுப்பாக இருக்கிற நெல் மிஷினு இல்லைடானா நெல் பயிரே இப்போ செய்கிற கண்டிஷனே யாரும் கிடையாது. எப்படிக்கு கிடையாதுன்னா நெல் பயிர் எப்படி செய்ய மாட்டாங்களாருன்னா அது நெல் பயிரை அறுவடை பண்ணி

0: நெல் பயிர் எப்படி செய்ய மாட்டாங்கடாருன்னா, அது நெல் பயிரை அறுவடை பண்ணி அது வந்து ஒரு அரி மாரி எடுத்து போட்டு அதை செம கட்டி அடுக்கி அதுக்கு முன்னே அரும்பஞ்சி அடித்து அதை தாள் போர் போட்டு தாள் போரை அதுவும் திரியும் தள்ளி அது உபடி அடித்து இது பண்ணாதான். இப்போ வந்து அப்படி இல்லை, நெல் பயிர் வண்டி மிஷின் எடுத்து விட்டால் அந்த நிமிஷமே கோணி பிடிச்சி எடுத்து போய் ஓட்டில் எடுக்கிற கதையாகி போச்சு. நல்லா நெல் பயிருக்கு மிஷினு டிராக்டர் வந்த போகிறது தான் எங்கள் விவசாயமே நல்லா இருக்குது.
1: கண்டிப்பாங்க, அதாவது நவீன தொழில்நுட்பங்களையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது உரம்னு வரும்பொழுது இயற்கை முறையையும் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விவசாய முறை எல்லாருக்கும் நன்மை பயக்கணும்ட்டு எங்கள் ஆகாஷவாணி சென்னை சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இணைவது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் ஆச்சே ராஜி. ஸோ முயற்சிகளுக்கு மட்டும் என்றைக்குமே முடிவே இல்லை என்கிற ஒரு நல்ல கருத்தோடு இன்றைக்கி ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக திருடா திருடா திரைப்படத்திலிருந்து கேஎஸ் சித்ரா மற்றும் மனு இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

0: நேர்கள் இணைவது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் பேமுக்கலம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: மேடம், மாநகர காவல் படத்துல இருந்து வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை.
0: வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. சரி, ஓகே சார், உங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இரு.
1: அனைத்து நேரங்களும் கேட்டுலாம் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நம்ம நேரோட விருப்ப பாடல் மாநகர காவல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள ஒரு அழகான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: திருமதி குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: சரி, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்வீங்களா?
1: வசந்த மாளிகை. யாருக்காக? காதலே போ காதலே, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, உங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நம்ம நேருடைய விருப்ப பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், கண்ணதாசனின் வரிகளில், கே வி மகாதேவனின் இசையில்.

மரணம் என்னும் பூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான்

என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: ரெயின்போ சாட்பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் நினைகிறோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு அழகான ஒரு பாடல் கேட்கலாம். என்ன எந்த காலர் என்ன பாடல் கேட்குறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம். மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
1: மயிலாப்பூரிலிருந்து பட்டாபி, சொல்லுங்க சார் உங்களுடைய விருப்ப பாடல்.
2: கோழிப்பாளையம் படம்.
1: சரி,
2: பாடல் வந்து என்ன இந்த மாற்றமோ.
1: என்ன இந்த மாற்றமோ. சரி, ஓகே ஓகே. நன்றி நன்றி சார். உங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு.
2: நன்றிங்க.
1: நன்றி. நம்ம நேயரோட விருப்ப பாடல் கோரிப்பாளையம் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் மதுமிதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நாமுத்துக்குமாரின் வரிகளில் சபேஷ் முரளியின் இசையல். இந்த பாடலோட நான் அப்படியே கிளம்புறேன். திரும்ப 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்ககிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டாா்.

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1998 ஆண்டு முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 ஆண்டு முதல் மற்றொரு நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12 தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 38.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: நீர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிலைத்தல் நேரம் 9:15. தொடர்வது
2: ரெயின்போ ராகங்கள்.
1: மகிழ்ச்சி ஒரு மனுஷனை எல்லாத்தையும் மறக்க வைக்கும். ஆனால் அனுபவமும் சவால்களும் சங்கடமும் தான் ஒருத்தனை வந்துட்டு ஒரு திறமையானவனாக காமிக்கும். ஸோ எப்போவுமே உலகத்தில் மாறாத விஷயங்கள் ரெண்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, தாய்மையில் உருவாகி மரணம் வரைக்கும் தொடங்கக்கூடிய அன்பு. மற்றொன்று, எதையுமே

எதிர்பார்க்காமல் ஒருவர் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்ம மீதே நமக்கு வரும்போது அது எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்துடும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் ராஜி. ரொம்ப அழகழகான பாடல்கள் தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பத்ரி திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் பழனி பாரதியின் வரிகளில்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இதோ ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்தம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், கலைக்குமாரின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையாக.

ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் தான் நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நிலையத்தில் நேரம் 9:19:38 ஆகிக்கிட்டிருக்கு. இந்த வேளையில் ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் அழகி திரைப்படத்திற்காக சாதனா சார்க்கும் பாடியுள்ள பாடல், இளையராஜாவின் வரிகளில் இளையராஜாவின் இசையல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தீனா திரைப்படத்திற்காக முருகன், மகாலட்சுமி மற்றும் பவதாரிணி இணைந்து பாடியுள்ள ஒரு அழகான பாடல் வாலியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்

ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியுள்ள பாடல். வி. இளங்கோவின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து லிட்டில் ஜான் திரைப்படத்திற்காக கிளின்டன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வரமுத்துவின் வரிகளில் பிரவீன்மணியின் இசையில்.

நிகழ்ச்சிகள் ஒலிக்கும் பாடல் டும் டும் டும் டும் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சுஜாதா இணைந்து பாடியுள்ள பாடல் நாமத்துக்குமாரின் வரிகளில் கார்த்திக் ராஜாவின் இசையில்தான்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் யூத் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல், வைரமுத்துவின் வரிகளில் மணிசர்மாவின் இசையில்.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தல் நேரம் 10:21:35 ஆகிட்டிருக்கு. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது

ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளோட முடிவிலும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதானே வாழ்க்கை. அந்த அனுபவத்தை ஒரு உற்சாகமான இலக்காக மாற்றுவது நம்முடைய கைகளில் தான் இருக்குது. ஓய்வு இல்லாமல் அந்த உற்சாகமான இலக்கை நோக்கி பயணிக்க முடியவே முடியாது. அப்படி உங்களுடைய உற்சாகமான இலக்கை நோக்கி பயணிக்க நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இது.

இந்த நேரத்தில் உங்கள் கண்களுக்கு ஓய்வும் மனதிற்கு நிம்மதியும் கொடுக்கக்கூடிய பாடல்கள் அற்றை திங்கள் அந்நிலவில் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் அம்மா எங்கே திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடியுள்ள பாடல், பாலியின் வரிகளில் வேதாவின் இசையில்.

ஒழித்த பாடல் கருப்பு பணம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியிருந்த பாடல், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில். ஒழிக்கவிருக்கும் பாடல் அம்மா எங்கே திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் வேதாவின் இசையில்.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து என் கடமை திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து 1000 ரூபாய் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏ. மருதகாசியின் வரிகள், கே. வி. மகாதேவனன் இசையல்.

நிலத்தல் நேரம் 10:41 20 ஆகிக்கிட்டிருக்கிற இந்த வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பூம்புகார் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் எஸ். ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல் ராதா மாணிக்கம், வரிகளில் ஆர். சுதர்சனத்தன் இசையல்.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரண்டு பாடல்களை கேட்க போகிறீங்க. ஒரு பாடல், முதல் பாடல் நானும் மனிதன் தான் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில். அதனைத் தொடர்ந்து படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ரமமூர்த்தியின் இசையில். இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வரப்போகுது, கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இனிமையான தென்றல் காற்று வீச அத்தனை கவலைகளையும் மறந்து அழகான உறக்கம், நிம்மதியான உறக்கம் உங்கள் கண்களை அரவணைக்கட்டும். நாளைய பொழுது நன்றாக, நல்ல பொழுதாக விடியட்டும். உங்கள் கனவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக நாளையும் அமையட்டும் என்று சொல்லி உங்ககிட்டேந்து விடைபெறுவது நான், உங்கள் ராஜி. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு அழகான பாடல், புதிய பறவை திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையல்.

சுபவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1, சென்னை எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேயர்களை நினைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடலாக முதல் பாடலாக இதயமே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க. ரொம்பவே அழகான பாடல் இல்லையா? ரைட், கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகாக யோசிக்க வைக்கிற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், வாலியாவுடைய அழகான வரிகளில், இளையராஜா இசையில் தான் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் தேசம் படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில. உடைய சங்குடு நான் சகா பார்த்திவன்.

11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. என்னை காணவில்லை நேற்றோடு அப்படின்னு எஸ் ரைட். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துலேருந்து மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:35 நிமிஷம். ரொம்ப அழகான பாடல், மழை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கார்த்திக், சித்ரா, சிவராமன் இவங்க குரலில் பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான் ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் ஸ்டார் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நேந்துக்கிட்ட நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்ச உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற அந்த பாடத்தை காத்துட்ருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையில.

ஸ்டார் படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காத்துட்ருக்கு. ஷாஜஹான் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. உண்மையிலே நான் உங்களுடைய குரலில் கேட்டு நினைச்சிருங்க சேலையோட.

எஸ் 11:46 ரொம்ப அழகான பாடல் மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன்.

திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு, காதலா என் காதலா அப்படிங்கிற பாடல்லாம் காத்துட்ருக்கு. ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்த்து பாடின பாடல். பரணி அவங்களுடைய இசையில் வரிகளில் காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:52 அடுத்த பாடல் உங்களுக்காக பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரன் படத்துலேருந்து. கீழே நினைச்சிருங்க இசையிலோடு.

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு ஒரு பாடல் கேட்க வேண்டிய தருணத்தில் தான் இருக்கிறோம். நிகழ்ச்சியான நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணன் மேட்டுப்பட்டி கண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காரு, கலைமதி காட்சியை ரசித்தேன், கலிப்பில் மனசு மயங்கும் வரை பாடல்கள் சுவைத்தேன், சகா துணை கொண்டு நிகழ்ச்சியை ரசித்தேன், மிகாமல் வந்த ராகத்தை கேட்டு மகிழ்ந்தேன், நீதிக்கரை மறந்து கழிப்பில் என்னை மறந்தேன், நன்றி நண்பரே அப்படின்னு போட்டிருக்காரு ஃபேஸ்புக் வீரராகவன். ரொம்ப அருமைங்க. பாலு விசாலாட்சி இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம்லேருந்து சௌந்தரராஜன் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சார் நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நலம், நீங்களும் நலம் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பருவத்தவர்தன் இனி இரவு வணக்கம் சார் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம், இனிமையான பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரமா இனிய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகரில் இருந்து. தொடர்ந்து சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாபு முல்லைக்காட்டிலிருந்து சாந்தி ரமேஷ் இவங்க ரெண்டு பேரும் பெரிய வணக்கம் போட்டிருக்காங்க. எல்லோருக்கும் ஆகவும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக காத்துட்ருக்கு சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். என்ன படத்திலிருந்து, தூள் படத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆசை ஆசை பொழுது அப்படிங்கிற பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவான ஆசையான பாடலும் அதுதான். கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எஸ் நேரம் தற்போது சரியாக 12 மணி ஆகிட்டுருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. உடன் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கலைக்கோயில் திரைப்படத்திற்காக தேவியர் இருவர் முருகனுக்கு என துவங்கும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலின் 2.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஞாயிறு ஆர் கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் ஐஜி மோகன் தவிழ்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஞாயிறு ஆர். கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் ஐஜி மோகன் தவிழ்.

நேரம் 5 மணி. பாரதி தமிழ் மண்மலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாரதம் கேட்கலாம்.